நேயர்களே, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 21 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள் இனி கேட்க இருப்பது

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே

0: இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம். நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. இன்றைய நிகழ்ச்சி பக்தி நேரம் இனிதே ஆரம்பமாகியாச்சு. இனி அவர்களுக்கு அன்பு தோழி திவ்யாவுடைய இனிய காலை வணக்கம். இந்த நாள் மாதிரியே இனி வரக்கூடிய எல்லா நாளும் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். நம்பிக்கை இருக்கும் வரை தோல்வி நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்வாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடங்குவோம். பக்தி நேரத்தின் முதல் பாடல் டாக்டர் ஷேர்காலிஜி சிவச்சந்திரம் சிதம்பரம் அவர்களின் குரலில் நவசக்தி விநாயகர்.

நேரம் 6:09 ஆயிட்டுருக்கு. பக்தி நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. விடுமுறை முடிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். ரெயின்போ பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்று ஒரு சின்ன முயற்சி செஞ்சிங்கன்னா நாளைக்கு அது பெரிய வெற்றியாக கிடைக்கும். அதனால் முதல் நாளிலிருந்தே சின்ன சின்ன முயற்சிகளையும் பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டே இருங்களேன். இந்த வருடம் சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமையும். பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் ஹனுமனின் சன்னதி.

நேரம் காலை 6:14 ஆயிட்டுருக்கு. நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையில் பயணிப்போம். சரியா, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. TM சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கற்பகவள்ளின் பொற்பாதங்கள் உங்களுக்காக.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் ட்ரை டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம்.

அவர்களின் குரலில் 16 செல்வம் அப்படின்ற பாடல் தான் கேட்டு முடித்தோம். நேரம் 6:26 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு பாடல், உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் முருகன் பாடல் தான் கேட்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பயணம்ங்க. அதனால் அந்த பயணத்தை ரசித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு பயன் இருக்கும்ல என்ன நான் சொல்கிறது. சரி, உங்களுக்காக இப்போ பாடல்.

அடடா, உற்சாகமான முருகர் பாட்டு தான் கேட்டு முடித்தோம். பக்தி நேரத்தில் 6:32 ஆயிட்ருக்கு. அடுத்த பாடல் நடராஜ முதலியார் அவர்களின் குரல், எந்த ஜீவனிலும்.

பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. காலை 6:36 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் MSM ஃபருக் அவர்களின் குரலில் அல்லா அல்லா எல்லாம்.

0: FM ஒன்று போலினால இங்க எல்லாமே சமதோடு.
1: நேரம் 6:40 ஆயிற்றுக்கு. பக்தி நேரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா? எஸ்பிபி அவர்கள் பாடிய கிருஷ்ணன் பாடல்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது

0: குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப் பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு

0: வகைகள் தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருள்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்கிரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பா ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55 ஆயிற்றுக்கு. நேர்கள் இதை கேட்கலாம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள அரவிந்தன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொலவடைக்கு உதாரண புருஷர்களா வாழ்ந்தவர்கள் நாம. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் என்ற பேர்ல அவர்கள் பயன்படுத்துற உணவு வகைகளை, உணவு பண்டங்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பிச்சோம், சாப்பிட துவங்கினோம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டின் தட்ப வெப்பநிலை வேறுபட்டிருக்கு. அததுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க உணவு பழக்க வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. குளிர் பிரதேசத்துல சாப்பிடுறத கொண்டாந்து நம்ம நாடு மாதிரி வெயில் பிரதேசத்துல சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், ஆனா அதன் பல பலன்களை அனுபவிக்கணும். அதே போல நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 3 வேளை சாப்பிடும் பழக்கம் வச்சிருக்கிறோம். சில பேர் 2 வேளை சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் என்பது நம்ம நாட்டுல முன்னொரு காலத்துல இருந்தது, ஆனா இப்போ இல்லை.

0: கிட்ட அபரிமிதமான உணவு தானியங்கள் இருப்புல இருக்கு. ரவீந்தன், இதற்கு நமது உழவர் நண்பர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நன்றி சொல்லணும். எப்படி உணவு என்பது நமது அடிப்படை தேவையோ அதே போல உழைப்பும் அவசியம். உழைப்பும் உணவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஆனா உழைப்பு என்பது பொருள் சேர்ப்பதற்காக மட்டும்தான் எப்போ மாறியதோ, அப்போதிருந்தே உழைப்புக்கும் உணவுக்கும் இருந்த தொடர் சங்கிலி அறுபட தொடங்கியது. இதன் காரணமா ஆரோக்கியத்துக்கு கேடு வந்துச்சு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்க தயார். உடனே நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை யாராவது கொடுப்பார்களா, சொல்லி தருவார்களா, எங்கிருந்தாவது நமக்கு உதவிகள் வருமானு கேட்டா என்ன பதில் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நொறுங்க தின்றால் 100 வயது, இந்த ஒற்றை வரிதான் ஆரோக்கியத்தின் சூட்சமம். இது வாழ்க்கையின் ஆணி வேர். சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா அல்லது வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். மனிதனின் வாழ்வும் உடல் நலனும் உணவில் தான் துவங்குகிறது. நமது சமையல்ல பல முறைகள் இருக்கு. அவிப்பது, வறுப்பது, பொரிப்பது, பொங்குவது, காய்ச்சுவது என விதவிதமா உணவை பண்படுத்துற வேலைய இன்னைக்கும் நாம கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். இம்முறைகள்ல காய்ச்சும் முறையில் தயாரிக்கப்பட்டு உடல் வலிமைக்கு பெரும் பங்கை வகிக்கிற ஓர் உணவு கஞ்சி. அரவிந்தன், நம் ஆட்கள் கஞ்சி குடிச்சேன்னு சொன்னா என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. அப்படி அல்ல, எளிதில் ஜீரணமாக கூடியது கஞ்சி. உடலுக்கு பேராற்றல் தரக்கூடியது கஞ்சி. வயதில் மூத்தோர், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் நலம் இல்லாதவர்கள், உடல் பெருத்தவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற உணவு கஞ்சி. அதுவும் நமது பாரம்பரிய அரிசிகளில் வெறும் உமியை மட்டும் நீக்கிவிட்டு கஞ்சி தயார் பண்ணி குடிச்சோம்னா உடலும் மனமும் தெம்பு பெறும். அரிசி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, கம்மங்கூழ், கேவுரு கூழ் இவற்றை நமது அன்றாட உணவுல அல்லது ஏதாவது ஒரு வேளைக்கு உணவா எடுத்துக்கிட்டா அவ்வளவு நல்லது. இப்போ சத்துமாவு கஞ்சின்னு தயார் பண்ணி விற்கிறாங்க, அதையும் வாங்கி குடிக்கிறோம். எது நல்லது, எது வேண்டியது, எதை எப்போ எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம வீட்டில் இருக்கோம் பெரியவங்க கிட்ட கேளுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை ஆகாஷவாணி வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் ஆரம்பமாக இருக்கு. அதற்கு முன்னாடி
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சி நிதே ஆரம்பமாயாச்சு. உங்க அன்பு தோழி திவ்யா தான் உங்க கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம், எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க, சொல்ற எல்லாமே சொல்ற. இப்போ எல்லாரும் நேரம் ஆகியாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா இந்த நாளை தொடங்கியிருப்பீங்க. நிதானமா இருக்கலாம், இதுதான் முதல் நாள். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நாளா அமையணும். முதல் நாள்லயே அந்த பரபரப்பு வேண்டாமே, ஓகேவா? லேட் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா, இல்ல லேட் ஆகுது தெரியுது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை அனுப்பி

0: சந்தோஷமா இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே அமையணும். ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும்ல, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைங்கிட்ட கேட்போம், அதை தாண்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்க கேட்போம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நாள் பத்தி நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வணக்கம் சென்னையில நான் என்ன கேள்வி கேட்க போறேன், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? இதுதான் இன்னைக்கான முகநூல் பக்கத்துக்கான கேள்வி. இந்த கேள்வி நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். பதில் நிகழ்ச்சியுடைய நிறைவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிச்சயமாக என் கூட பகிர்ந்துக்கோங்க. என்ன கேள்வி அப்படின்றத மறுபடியும் சொல்கிறேன், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. ஸோ நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்னைக்கான கேள்வி இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய பதில்களை நிச்சயமாக போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னா, திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷுடைய இசையில் பா விஜயுடைய வரிகளில் உத்ரா உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜி வி பிரகாஷ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.
1: போச்சு.

0: 6:06 ஆயிட்டுருக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. என்ன கேள்வி இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீரர் யார் அப்படின்ற கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தது. அதாவது விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் யார் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு நிறைய பேர் அவங்களுடைய பதில்கள் அப்படி வரிசையாக கொடுத்துட்டே இருக்கீங்க. அதில் நிறைய இனிமையான வார்த்தைகளும் என்னை உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வணக்கம் சென்னை, இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பிரபு வீரா ராஜபாளையம், இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்களுடைய பதில சொல்லியிருக்கீங்க. ஹரிஹரன், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் இவர் தான் அப்படின்னு அவரோட பேரை சொல்லியிருக்கீங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள், அதை தொடர்ந்து பதிலையும் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி தியாகராய நகர் ரங்கராஜன். அதை தொடர்ந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே மாதிரி பதிலையும் சொல்லியிருக்கீங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் காலையில் உற்சாகத்தோடு இருக்கீங்க, கேட்கும் போது பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதை தொடர்ந்து ரமா, சுவையான இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி நன்றி தியாகராய ரகர் ரமா ரவி அப்படின்னு உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. அதை தொடர்ந்து அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் அ ஜாய்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. அதை தொடர்ந்து தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், உங்களுடைய பதிலை சொல்லியிருக்கீங்க, நன்றி சரவணன். ஹரிஹரன், ஓகே பதிலை கொடுத்துருக்கீங்க, அதை தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஹரிஹரன், ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததா வீராதுரை, காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி பதிலை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நிறைய பேர் உங்களுடைய பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. நிச்சயமாக கேட்கக்கூடிய நேயர்களும் நீங்களும் உங்களுடைய பதில்களை அப்படியே வரிசையாக சொல்லலாம். என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? எஸ், உங்களுடைய பதில்களை நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். அந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. கமலா வரதன், உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க, வணக்கம், அதை தொடர்ந்து பதிலையும் சொல்லியிருக்கீங்க. ரேவதி ராஜன் பாபு, இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி பதிலை கொடுத்துருக்கீங்க. பிரமிளா தமிழ் செல்வன், உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் பிரமிளா. கமலா வரதன், மறுபடியும் உங்களுடைய பதிலை சொல்லியிருக்கீங்க, அடடா நன்றி நன்றி. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இனிய காலை வணக்கம் சார். அண்ட் அதை தொடர்ந்து சிவன் அருண், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மறுபடியும் உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க, அடடா என்னோட பேரை சொல்லி திவ்யா மேம் உங்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து மணிந்திரா மூர்த்தி, என்னன்னா வெறும் ஆ மட்டும் இருக்கே, சரி ஓகே அவர் மறுபடியும் டைப் பண்ணுவார் நினைக்கிறேன். பொன்னியம்பேடு வன்னை கணேசன், அதை தொடர்ந்து அவர் அன்பு அறிவிப்பாளர், அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. கைத்தட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, நன்றி சார் நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து யார் யார் என்ன மாதிரியான பதில்களை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அழகாக இனிமையான உங்களை உற்சாகமான வார்த்தைகளை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய குட்டி பிரேக்குங்க, குட்டி பிரேக்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: பேசலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களுக்காக யூத் திரைப்படத்துல இருந்து போக போக அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷுடைய இசையில விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய வரிகள்ல சித்தாரா கிருஷ்ணகுமார் பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் காலை 7:14 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைய கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய பதில்களை தாராளமாக சொல்லலாம், வரவேற்கப்படுகிறது. அந்த வரிசையில் அடுத்தடுத்து நிறைய பேர் உங்களுடைய பதில்களை கொடுத்துட்ருக்கீங்க. மாலினி தேவி அருணாச்சலம், அடடா ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மாலினி தேவி, உங்களுக்கு முதல்ல வணக்கம். அதை தொடர்ந்து மயிலை பட்டாபி, அடடா இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி இன்றைய தின வாழ்த்துக்கள் நேயர்கள் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம். மடடடடா, ரொம்ப சந்தோஷம் மயிலை பட்டாபி. இவ்வளோ அன்பு நீங்கள் ரேடியோக்கு கொடுக்கறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நிச்சயமாக இதுதான் எங்களை உற்சாகப்படுத்துது. அந்த வரிசையில் அடுத்ததா பால ஜெயச்சந்திரன், இனிய காலை வணக்கம், சைதையில் இருந்து பால ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. சூலை ரீஜா மனோகரன், சூலை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து வாழ்த்தும் நெஞ்சும் சூளை ரீஜா மனோகரன், அடடா நன்றி, நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லார்கிட்டையும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம், சென்னை வானவில் பண்பலை, அதுதான் பதில் அப்படின்னு சொல்லி சேலம்ல இருந்து ஜெயக்குமார் அவங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. கண்ணன், என் மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில சொல்லியிருக்கீங்க. சூளை ரீஜா மனோகரன் மறுபடியும் உங்களுடைய பதில கொடுத்திருக்கீங்க. அசோகன் வரதா, இனிய காலை வணக்கத்துடன் இன்றைய

கேள்விக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை சொல்லியிருக்கீங்க. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அசோகன் அவர்கள் அவங்களுடைய பதிலை கொடுத்திருக்காங்க. மணலியே பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி திவ்யாவிற்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்களுடைய பதிலை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ராமகிருஷ்ணன் கொழுமுங்கொண்டான், இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாபு முல்லக்காடு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு உங்களுடைய பதிலை கொடுத்திருக்கீங்க. தர்மபுரி முருகன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நரேஷ்குமார் வைஷு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் எஃபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஹாய் டு ஆர்ஜி திவ்யா சார், உங்களுக்கும் ஹாய் அண்ட் பதிலை கொடுத்துருக்கீங்க, நன்றி நன்றி. தர்மபுரி நரேஷ், எஸ் ஓகே. அதை தொடர்ந்து மஸ்தான் ஷாய்க், இனிய காலை வணக்கம், இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள், அன்பு நண்பர்களே சென்னை பட்டாளம் அப்படின்னு சொல்லி பட்டாளத்திலிருந்து அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. ராகவன் ரெங்கசாமி, குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு யூ அண்ட் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. மஸ்தான் ஷாயிக், இனிய காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருடைய பதிலை டைப் பண்ணியிருக்காங்க. தாரணி திலீப்குமார், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி சார். சோலை ரீஜா மனோகர், ஆரம்ப பாடலே தெரிக்க விட்டு விட்டீர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜி திவ்யா அவர்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. மகேந்திர பூபதி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவருடைய பதிலையும் கொடுத்துருக்காங்க. ராமச்சந்திரன் கே எம், திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. போலவ பாளையம் ஆனந்த முருகன், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. வி ஆர் செந்தல் என்ஆர்சி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்களாமா. வி எஸ் ஐயப்பன், புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக துள்ளலாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லாஹ், எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முகநூல் அப்படின்றது நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைச்சிருக்கலங்க. பாருங்க, எந்தெந்த ஊர்ல இருந்தும் நம்ம எல்லாரும் ஒன்னா பேசுறோம், ஆனா ஒரே ஒரு உறவா கனெக்டா இருக்கும்ல. அது கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. பிரகாஷ், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அழகாக பூவெல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு ஒரு ஜிஃப் அனுப்பியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் அவருடைய ஆன்சரை சொல்லியிருக்காங்க. பிருத்விராஜ் அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. போரூர்லேருந்து பிருத்விராஜ் அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டம் பள்ளப்பாளையத்திலிருந்து பூபாலன், பூபால் கண்ணப்பாளையம் பிரிவு, ஓகே, கண்ணப்பாளையம் பிரிவு பள்ளப்பாளையத்திலிருந்து அவர் அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்து இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வணக்கம் சார், வணக்கம், ஓகே. பிருத்விராஜ், இனிய காலை வணக்கம் சகோதரி திவ்யாக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து உங்களுடைய பதில்களை அடுத்தடுத்து நான் வாசிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசையில சிவா ஆனந்தோடைய வரிகள்ல தீபாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 7:24 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல கேள்விகளுடைய பல பதில்களை நான் வாசிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இடைவேளை போயிட்டு வந்துடலாமா?
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் உங்களுடைய பதில்களை கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு நாளையும் நம்ம கடைபிடிக்கிறோம், நிச்சயமாக அதை பற்றி நம்ம எல்லாருமே பேசணும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், அதாவது சர்வதேச அப்பாவி குழந்தைகள் மீதான வன்முறை பாதிப்பு தினம் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நாளை இந்த June 4 தான் உருவாக்குனாங்க. ஏன் இந்த நாளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, போர், வன்முறை, தாக்குதல், குழந்தை தொழில், உடல் மற்றும் மன உளவியல் துன்புறுத்தல், இந்த மாதிரி பல காரணங்களால குழந்தைகள், அதுவும் அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அது பார்க்கும்போது நம்மளுடைய ஈரக்குலையே நடுங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக தடுக்கப்படணும், குழந்தைகள் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இருக்கணும், அதுக்காக தான் இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க.

0: குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். குழந்தைகளுடைய உரிமைகளை நிச்சயமா பாதுகாக்கணும். பாதுகாப்பான அன்பான சூழல் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணுங்க. அவங்களுக்கு தேவையான கல்வி, உணவு, சுகாதாரம், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமா தேவை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இந்த உலகத்துல வாழ ஆரம்பிக்குது, பிறக்குது, அது நிச்சயமா இந்த உலகத்துல சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா சின்ன வயசுலயே பல குழந்தைகள் பல விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. சோ அதை எதிர்த்து நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும். குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி யாராவது அந்த குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். அதுக்காகவும் இந்த நாள் நிச்சயமா கடைபிடிக்கப்படுது. பொதுவா குழந்தைங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், போர், ஆயுதம் ஏந்துதல், குடும்ப வன்முறை, குழந்தை தொழில், அது மட்டும் இல்லாம பாலியல், மன உளவியல், இந்த மாதிரியான பல துன்புறுத்தல்கள் மேலே குழந்தைகளுக்கு இருக்கு. கல்வி மறுப்பு. கல்வி அப்படின்றது அடிப்படையான விஷயம், அது எல்லாருக்குமே கிடைக்கணும். ஆனா அந்த கல்வி சில நேரங்கள்ல பல இடங்கள்ல குழந்தைகளுக்கு மறுக்கப்படுது. அதை தொடர்ந்து ஆன்லைன் தொல்லைகள். ஆன்லைன்ல எந்த விதமான தொல்லைகள் வந்தாலுமே அதை தடுக்கணும், அதுக்கான கேள்வி கேட்கணும். பொதுவா ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எல்லா விஷயமும் தெரியாதுல்ல. இப்ப பெரியவங்களே சில நேரங்கள்ல சில தவறுகள் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு நம்ம அதை பக்குவமா எடுத்து சொல்லணும். இது தப்பு, இது செய்யக்கூடாது. எடுத்த உடனே அவங்க மேல நம்ம ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை காமிச்சோம் அப்படின்னா, ஓ இதனால இது செய்யறாங்களோ, அப்ப நான் இதைதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய மனநிலை அப்படி மாறிடும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு இந்த நாளை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு அப்படின்றது அடிப்படையான ஒரு விஷயம். அது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அந்த குழந்தைகளுக்காக பல விஷயங்கள் செய்வோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூல்.
1: அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தலை சுத்துற அளவுக்கு வெயிலில் நிற்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
2: ஜில்லுன்னா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராஃபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 7:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
4: ஒரு ஆள் இருந்தார். அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு

0: மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதில் எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்லை. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்கள தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுராதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இன்னைக்கு நிகழ்ச்சியில வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்விதான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல உங்களுடைய பதில்களை அப்படியே வரிசை கட்டி சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நானும் அதை வாசிச்சுட்டே இருக்கேன். அந்த வரிசைகள் அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. பட்டாளம் ஜலீல் அகமது, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சார். அதை தொடர்ந்து மறுபடியும் அவர் அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம் கேசவன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணலி பரியசேக்காடு ஜெயக்குமார், இதுதான் பதில் அப்படின்னு அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், அடடா இது டீயா காஃபியான்னு தெரியலங்க, ஆனால் ரெண்டுமே நல்லா இருக்கு. நன்றி நன்றி. அதை தொடர்ந்து பார்த்தசாரதி முனுசுவாமி, குட் மார்னிங் ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன், இதுதான் பதில் அப்படின்னு அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், டிஃபன்லாம் கொடுக்குறீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி வருடத்தோட பதிலை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். சாமுன்னி, கே எம் சாமுன்னி, குட் மார்னிங் சாமுன்னி. எங்கே இவங்க பேசுகிறாங்கன்னா கும்மணஞ்சாவடியிலிருந்து சாமுன்னி அவங்களுடைய அழகான குட் மார்னிங்கை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அலிங் ஐயோ மறந்துட்டேனே, மகாதேவன், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல் சூப்பர் திவ்யா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வினோத் ஜான், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டுலேருந்து வினோத் ஜான் அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. இனிய காலை வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் நிகழ்ச்சி.

உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து, சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, முத்து, ராணி, காலீஸ்வரி இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தம்ஸ்அப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் தம்ஸ்அப் சார். அவர் வந்து மேற்கு மாம்பழத்திலிருந்து அவருடைய பேசிகிட்டு இருக்காங்க, அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. இன்று ஒரு தகவல், பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம். நன்றி திவ்யா மேடம், ரொம்ப நன்றி சார். சோலை ரீஜா மனோகர், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு குரு சீடர்களின் சிறுகதை சிந்திக்கவும் வைத்தது, அடுத்து வந்த சிறுகதை சிரிக்கவும் வைத்தது, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. கண்ணப்பன் பாபு, என்னையா காலை வணக்கம் கண்ணப்பன் பாபு, கீழ்கட்டளை, ஓகே காலை வணக்கம் சார் உங்களுக்கும். ஓம் பிரகாஷ், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வி, இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இப்போ ஒரு குட்டி பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க. கிரீன் பாய் எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் ட்ரை டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 7:41 ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து உங்களுடைய பதில்கள் அப்படியே எனக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இன்னொரு நாளையும் கடைபிடிக்கிறோம், அதை உங்ககிட்ட நிச்சயமா சொல்லணும்ல. உலக சைக்கிள் தினம். நிச்சயமா எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும், சைக்கிள் வாங்கணுங்க, சைக்கிள் வாங்குறதே என்னுடைய கனவு அப்படின்னு சொல்வோம். அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சு நம்ம வந்து சைக்கிள்லாம் வாங்கியிருப்போம், அதை அழகா பராமரிச்சிருப்போம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த சைக்கிள்

தான் இருக்கும். சைக்கிள் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆரோக்கியமான மற்றும் எளிய போக்குவரத்து சாதனம். ஸோ எல்லார்கிட்டையும் சைக்கிள் இருக்கணும்ப்பா அப்படின்றது என்னுடைய கடமை. நம்ம பெரியவங்களானதுக்கு அப்புறமா கூட ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும்ல. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்வி தானே கேட்டிருந்தேன். எஸ், அதுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கலைச்செல்வி அவங்களுடைய இனிய காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. வனிதா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டி நகர்லேருந்து வனிதா பேசுகிறாங்களாமா. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதில் இதுதான் அப்படின்னு அவருடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. விஜய் குமார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். கடலூர்ல இருந்து அவங்க பேசுறாங்க. கோவிந்தநல்லூர், ஓகே, கோவிந்தநல்லூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அண்ட் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. கொடமாண்டிப்பட்டி கே வி ஜெயசீலன், கரெக்டாக பேர் படிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலி ரீஜா மனோகர், அழகே அழகே, சிறு பாடல் நிகழ்ச்சியை அழகுபடுத்தியது அழகுபடுத்தியது ஓகே, வழங்கிய சென்னை வானொலி குழுவினருக்கும் மற்றும் சகோதரி ஆர்ஜி திவ்யா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவனாந்தம் ஜீவா ஃப்ரம் மணப்பாக்கத்துலேருந்து அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய காலை வணக்கம், சைக்கிள் தின வாழ்த்துக்கள், எஸ் அப்படின்னு ஒரு பெரிய எஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, சைக்கிள் தினம் நேற்று தான், பட் இன்றைக்கும் வந்து நிச்சயமாக அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்ல, அதனால தான் எல்லாருக்கிட்ட சைக்கிள் இருக்கிறது ரொம்ப முக்கியம், வாங்கிக்கோங்க. ஓகே சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. முதல் பாடல் நம்ம துள்ளி திரிந்த காலம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இப்போ உங்களுக்கு சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. யார் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல நிச்சயமா. அண்ட் அந்த பாட்டை பாடினவங்களுக்கான அந்த ஒரு மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். டி இவானுடைய இசையில யுக பாரதியுடைய வரிகள்ல திவாகர் மற்றும் கவிதா கோபி இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 7:49 ஆயிற்றுக்கு. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற கேள்வியதான் இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்தேன். நம்மளுடைய முகநூல் பக்கத்துல பல பேரும் அவங்களுடைய பதில்களை கொடுத்திருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல இறுதியா முத்தவேல் பரந்தாமன் துபாயில இருந்து குட் மார்னிங் சொல்றாங்களாமா, உங்களுக்கும் குட் மார்னிங் சார். சூலை ரீஜா மனோகர் மிதிவண்டி பத்தி பேசி எங்களுடைய சின்ன வயசு காலத்தை திரும்பி பார்க்க வச்சுட்டீங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தலாமா இந்த கேள்விக்கு. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. எஸ், நீங்க சொன்னதான் கரெக்ட், சரியான பதில். ஓகே, ராகேஷ் சர்மா இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீரர். இவர் 1984 சோவியத் ஒன்றியத்துடைய சோயிசட் T-11 அப்படின்ற விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணம் செஞ்சு வரலாறு படைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இவர் 1949 ஜனவரி 13 பஞ்சாப்பில் பிறந்தாங்களாமா. இந்திய விமானப்படை பைலட்டாகவும் இந்திய விண்வெளி வீரராகவும் இருந்திருக்காங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் இவர். இந்தியாவுடைய உயரிய அமைதிக்கால வீர விருதான அசோக் சக்ரா விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. அது உண்மையாவே எல்லா இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். 1984 ஏப்ரல் 3 இந்த சோயிஸ் அப்படின்ற T-11 அப்படின்ற விண்கல் மூலியமாக அவங்க விண்வெளிக்கு பறந்திருக்காங்க. சுமார் 8 அவங்க விண்வெளியில் இருந்திருக்காங்களாமா. பல அறிவியல் பரிசோதனைகளும் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக உயிரியல் மற்றும் பூமி கண்காணிப்பு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது பிரதமராக பல பேர் அவங்களுடைய இருந்தவங்க எல்லாருமே பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் விண்வெளியிலிருந்து இந்தியா எப்படி தெரியுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது ராகேஷ் சர்மா அவ்வளோ அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்களாமா. சரோஜஹான் ஜே ஹச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ராகேஷ் சர்மா அவர்களை நினைவுபடுத்தி இன்றைக்கி இந்த கேள்வியை கேட்டது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுடைய பதில்கள் சரியாக இருந்திருக்கு. இதே மாதிரி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வேறொரு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வி உங்களுக்காக நிச்சயமாக வரும். அதுக்கான பதிலையும் நீங்கள் சரியாக வச்சுருப்பீங்க, தெரியும் எனக்கு தெரியும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. முதல்ல புது யூத் கேட்டோம், இப்போ பழைய யூத் கேட்க போகிறோம். எஸ், மணி சர்மா.

அவருடைய இசையில கபிலனுடைய வரிகள்ல சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள். கொஞ்ச நேரத்துல அடுத்த நிகழ்ச்சியில திவ்யா உங்களை சந்திக்கிறேன்.

0: ஹஸ்பண்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போல ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டனுடைய இசையில மோகன் ராஜனுடைய வரிகள்ல மனோஜ் கிருஷ்ணா மற்றும் சுஷ்மிதா நரசிம்மன் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டே நெஞ்சிருங்க.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள 1வது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் காலை 8:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதோ உங்கள் அன்பு தோழி திவ்யா தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அதிரடியாக பாட்டு கேட்டலாமா? பைரவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயணனோட இசையில் வைரமுத்துடைய வரிகள், அருண் ராஜா காமராஜ் மற்றும் ரோஷன் ஜாம் ராக் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மாரி திரைப்படத்துல இருந்தா டானு டானு டானு பாட்டு கேட்டு முடிச்சோம். நேரம் 8:11 ஆயிட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக போகன் திரைப்படத்துல இருந்து டி மானுடைய இசையில ரோகேஷுடைய வரிகள்ல அனிருத் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.
3: This song is a tribute to all the heroes and villains.
4: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் போட்டு ஓடு.

நேரம் 8:30 ஆயிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கீங்க. எஸ், ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி ரெடியாக கடகடன்னு போயிருப்பீங்க. சில பேர் அச்சச்சோ முதல் நாளே லேட்டா அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கும். சப்போஸ் லேட்டாக போகல அப்படின்னா நிதானமாக போங்க. லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்பயும் நிதானமாக போங்க. முதல் நாள் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல் நாளுடைய ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நாளையிலேருந்து சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக போகிறத பார்க்கலாம். அண்ட் இந்த டைமில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குமே அடடா இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சே, ஒரு பக்கம் டிராஃபிக் ஹெவியாக இருக்குமே அப்படின்னு தோணும். கண்டிப்பாக பல இடங்களில் இப்போ டிராஃபிக் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் காவல்துறை வந்து அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்திருப்பாங்க. நீங்களுமே கொஞ்சம் ப்ரியோராக கிளம்புங்க. இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டாலும் பரவாயில்ல, பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லையா? சரி ஓகே, வெயில் அதிகமாயிடுச்சு, ஸோ காலையிலேயே வெயில் சுல்லுன்னு அடிச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க. தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களை காலையிலேயே திட்டாதீங்கப்பா. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, லேட்டாக கிளம்பிட்டாங்க அப்படின்னா முதல் நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, நாளையிலேருந்து திட்டலாமா அப்படின்னா கிடையாது. நாளையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லலாம், இந்த மாதிரி லேட்டெல்லாம் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆசிரியர்களுக்கு இது ஒரு புதுமையான விஷயமா இருக்கும். ஏன்னா முதல் நாள் அப்படின்றது குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும், அவங்களுக்கான கிளாஸை கரெக்டாக காட்டணும் அப்படின்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஆசிரியர்களும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க, புது ஸ்கூலாக இருக்கே எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். கவலையே படாதீங்க, எல்லாமே சரியாக இருக்கும். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சமத்தா ஸ்கூலில் போய் உட்காந்து சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்.

0: முதல் நாள் ஓகே நல்லா சுவையா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சு கொடுத்துரும். நாளையில இருந்து தான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த ஒரு பெரிய டாஸ்கே ஆரம்பிக்கும்ல. என்ன சமைக்கிறது, எப்படி கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். என்ன வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியும் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ மனைவிமார்களுக்கு முக்கியமா இது ஒரு பெரிய டாஸ்க் தான் இருக்கும். இந்த நேரத்தில் கணவன்மார்கள் என்ன பண்ணுங்க, கூட அப்படி கூட சேர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணட்டும், இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா வேலை கொஞ்சம் ஈஸியா சுலபமா இருக்கும், அந்த சிந்திக்கக்கூடிய திறனும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? முதல் நாளே பாடம்லாம் எடுத்துட மாட்டாங்க, புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு நாளைக்கு என்னெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து எல்லாருக்கூடையும் வந்து மிங்கலாக ட்ரை பண்ணுவாங்க. பசங்களும் வந்து புது டீச்சரை பார்த்த உடனே இவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா இல்லை ஜாலியாக இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் உள்ளே ஓடிட்டே இருக்கும். அதாவது ஆசிரியர்கள் எப்படி அப்படின்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அவங்க செயல்படுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஜாலியாக எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் இந்த வருஷம் உங்களுக்காக ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன், அதுக்கப்புறமா அந்த ட்ரிப் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கூட எக்ஸாம்ஸும் இருக்குது வழக்கம் போல். அதுக்கேற்ற மாதிரி முதல் நாள்லேருந்தே படிக்க ஆரம்பிங்கள. முதல் நாளே அந்த புத்தகத்தை அப்படியே அழகாக ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத முதல் பக்கத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிங்க. அது ஒரு நல்ல அழகாக ஒரு தெளிவான விஷயத்தை நமக்கு கொடுக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க, குழந்தைங்க முதல்ல வந்தோடனே புக்கு காட்டி எடு, என்ன புக்கு இருக்குது, என்னென்ன புக்கு இருக்குது அப்படிலாம் மிரட்டப்படாது. ஓகே, பொதுவாக எல்லா குழந்தைங்களும் எந்த வயதினராக இருக்கட்டும், 12th standard கூட இருக்கட்டும், அந்த புக்கை என்னப்பா இருக்குது காட்டுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஆசையாக வாங்கி பாருங்கள். முதல் நாளே அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்மலாம் புக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆகியிருக்கும், அதுவும் காலம் கடந்து இந்த 8th standard 9th standardலாம் போயிட்டாங்கன்னா நம்ம கிட்டே புக்கே காட்ட மாட்டாங்க, அவங்களே படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நீயே படி போதும், இதுக்கு மேலே என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் 12th standardாகவே இருக்கட்டும், உங்கள் பசங்க அந்த புத்தகத்தை வாங்கி என்ன இருக்குது, புதுசாக ஏதாவது சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம படித்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் அது ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த கணவன்மார்கள் வரும்போது இல்லை ஒய்ஃபே வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து தினமும் பேசுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, முதல் நாள் எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுடப்படாது, தினமும் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான பாடங்கள் நடத்துனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விளையாடினீங்க, என்ன பேசுனீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவுமே அவங்கள ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? அடுத்து உங்களுக்காக வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஸ்டார்ட் மியூசிக்.

0: happy.
1: நேரம் 8:40 ஆயிற்றுக்கு. அம்மன் ட்ரை டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எஸ் ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல அழகழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோமா? அதிரடியான பல சாங்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததா ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அவங்க ஒரு முக்கியமான செய்தியை நமக்காக கொடுத்துருக்காங்க. எஸ் 2026-27 காலாண்டிற்கான இளநிலை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை, இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 2026-27 காலாண்டிற்கு கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி. இந்த இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வந்து பல்கலைக்கழகத்துடைய இணையதளம் https://adm.tanuvas.ac.in, அதாவது தனுவாஸ், அதாவது அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இவங்கள் இது இந்த தேர்வு இளநிலை படிப்பு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கலாம். 17/6/2026 மாலை 5 மணி வரைக்கும் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே போய் இந்த படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்டு, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய

ஃபாரின் நேஷனல் பெற்ற மாணவர்கள் நீங்களுமே விண்ணப்பிக்கலாம். எப்போ அப்படின்னா 17/7/2026 5 மணி வரை இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 17 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, 7 வரைக்கும் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு 6 வரைக்கும் டைம் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இல்லை வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 17 வரைக்கும் உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கானங்க அந்த நேரத்தை கொடுத்துருக்காங்க. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுமா? முக்கியமான ஒரு விஷயம், இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படக்கூடிய முறை மற்றும் இதர விவரங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tanuvas.ac.in. மறுபடியும் சொல்ற www.tanuvas.ac.in மற்றும் https://

www.tanuvas.ac.in. மறுபடியும் சொல்ற www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் நீங்கள் இதை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு முக்கியமான விவரங்களை கொடுத்துருக்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான பட்டப்படிப்புக்கு நீங்கள் இது பண்ணணுமோ படிக்கணுமோ அதுக்கான விண்ணப்பங்களை இந்த இணையதளங்களில் போய் நீங்கள் நிச்சயமாக பார்த்து அதை பற்றி இன்னும் பல டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக அஇஇ திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியோடைய இசையில, விஜய் ஆண்டனியோடைய வரிகளில் விஜய் ஆண்டனி, சுசித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துகளை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8:49 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக போ திரைப்படத்திலிருந்து, இது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. எஸ்எஸ் குமரன் அவர்களுடைய இசையில் நா முத்துக்குமாருடைய வரிகளில் எஸ் மிருதுலா, ஸ்ரீமதி மற்றும் பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 8:55 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் ஸ்கூலுக்கு போய் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க பசங்கள்லாம். ஸ்கூலில் ஒரு பக்கம் பரபரபரன்னு இருக்கும், இவ்வளோ நாள் சத்தமே கேட்காத கிளாஸ் ரூம்லாம் இப்போ நல்லா சத்தமாக இருக்கும். பெஞ்சுக்கெலாம் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடடா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்பாங்கல்ல. உண்மையாகவே ஸ்கூலுக்கு ஒரு புத்துயிர் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க அங்கே போயிருக்கிறது, அவங்களுக்கு இன்றைக்கி டே சூப்பராக அமைய இல்லை இதுக்கப்புறம் எல்லா நாளுமே சிறப்பாக அமைய நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக பசங்க 2 திரைப்படத்திலிருந்து அருள் கோர்லி, அடரா புதுசாக இருக்காரே. ஓகே, அவருடைய இசையில் ஆனந்த் ஹால்வியோடைய குரலில் பாடல் வந்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூல். திவ்யா இப்போ கழிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர. ஓகே, நடுவில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்ஜி வராரு, அவருடைய அழகான குரலை கேட்டு அப்படியே பாடல்கள் கேட்டு ரெயின்போவோடு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாயத் தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 9:03 ஆயிட்டு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். இந்த ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பிரகதீஸ்வரன். ரெயின்போ ரேப்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரலில் ஏஆர் ரஹ்மான் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல் வாழ்த்துக்கள். எஸ் நிகழ்ச்சிக்கு திரும்ப வந்தாச்சு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் நேரம் 9:10 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடலே காதல் திரைப்படத்திலேருந்து 90s கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு அட்டகாசமான ஒரு பாடலை கேட்டோம். சரி, இப்போ இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. சரி, என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது வந்து பர்மனன்ட் டேமேஜ் ஹெல்த்துக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய நீர் ஆகாரங்கள் எடுக்க ஆரம்பிங்க, தண்ணி குடிங்க, பழ வகைகள் சாப்பிடுங்க, தர்பூசணி, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி நிறைய பழவைகள் எடுத்துகிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ஆல்சோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிலில் போகிறவங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நேரில் போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாருமே சீக்கிரம் சீக்கிரமாக வேக வேகமாக ரெடி ஆகிட்டு வெயிலை தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள். குட்டீஸ்னால் குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சின்ன வயசு பசங்கள்லேருந்து 12th படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90 வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

நேரம் 9:16 ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் பத்தி கிச்சன் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டோம். சரி, என்னடா இப்போ வெயிலை பற்றி பேசிட்டு பத்தி கிச்சன் ஒரு பாட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களாம் திட்டது எனக்கு கேட்குது. இந்த பத்தி கிச்சன்றது வெளியே இருக்கிறது சொல்லுங்கள், உள்ளே இருக்கிற ஃபயர், அதாவது மோட்டிவேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபயர் தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்து வெயிலை பற்றி பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொடைகள் கொண்டு போகிறோம் வெயிலிருந்து தவிர்க்கிறதுக்காக கொண்டு போங்க. அந்த கொண்டு போகிற கொடை வந்து நிறைய பேர் வந்து ஒரு கருப்பு நிறத்தில் தான் நிறைய பேர் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், பிளாக் டார்க்காக இருக்கிற கலர் வந்து எப்பயுமே ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ லைட்டாக இருக்கிற கலர் எப்பயுமே ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போது கருப்பு கலர் கொடைகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை நிறத்தில், ஒரு மஞ்சள் நிறத்தில், இந்த மாதிரி லைட் கலர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லைட் கலரில் கொண்டு போனால் ஹீட் வேவ்ஸை இன்னும் கொஞ்சம் தவிர்க்கலான்னு சொல்லிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் பாடி இசையமைத்த பாடல் நாயகன் மீண்டும் வரான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 9:21 ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்பில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, சரி வெயிலேருந்து நம்மளை நம்ம எப்படியெல்லாம் தற்காத்துக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் இப்போ வெயிலில் யாரெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் நிறையா ஸ்வெட் ஆகி உடம்பு பாடியில் இருக்கிற வந்து சால்ட்ஸ் மினரல் கண்டென்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மினரல் கண்டென்ட்டை நம்ம திரும்ப ரீசார்ஜ் பண்ணாதான் நம்ம பாடி திரும்ப நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாடியில் இருக்கிற மினரல் கண்டென்ட்டு சால்ட் கண்டென்ட் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணி என்ன தான் ஸ்வெட் ஆனாலும் நம்மளை வெளியே புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பாடி வந்து நார்மலாக செயல்படுறதுக்கும் இந்த ஓஆர்எஸ் கண்டென்ட் பெரிதும் பயனடைய பெரிதும் உதவி பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு போயிடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல், விவேக் அவர்களின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 9:31 ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 7ஆம் அறிவு திரைப்படத்திலேருந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் பாடல் கேட்டிருப்பீங்க. பலராம் மற்றும் சுஜித் சுரேஷன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரபிக்கடலோரம்னு சொல்லிட்டு பாம்பே திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். இந்த பாடல் வந்து கேட்கும் போதே வந்து ஞாபகம் வரும், சார் சாய்ந்தரம் இப்போ வெயில் அடித்தாலும் சாயந்தரமானால் நமக்கு வந்து நல்ல காற்று வரும். யார் யாரெல்லாம் பீச்சுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, இந்த வெயிலை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சாயந்தரமாக எல்லாருமே வந்து ஒரு நல்ல இதமான காற்று வாங்கிறதுக்கு கடற்கரையோ ஒரு பீச்சு பார்க் அந்த மாதிரி போயிட்டு அவங்க சாயந்தரம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க வேலை பழுக்கள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து அந்த அரபிக் கடலோரம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வர எதுக்கு விலகிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம்
1: கட்டாயம் மண்ணுக்கு இருக்கும் நாடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை சும்மா அடிக்கடி இனிமே.

நேரம் 9:40 ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஃபாஸ்ட் ரேப்பான சாங்ஸ் உங்களை கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வர பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:46 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப்பில். இதுக்கு முன்னாடி வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கற்க கற்கன்னு பாட்டு கேட்டோம். தேவன், திப்பு, நக்குல் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். சரி, ரெயின்போ ரேப்பில் அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படத்திலிருந்து ரஜினிகாந்த் நடித்த படம் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 9:50 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ஆப். ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் வெயிலை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற குட்டி பசங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே சொன்னோம். அந்த மாதிரி வெயில் வந்து வெயில் போனதுக்கப்புறம் ஈவினிங்கில் என்னென்னலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மான் மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 9:56 ஆயிட்டு இருக்குங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சரி, இது வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாம் எல்லாமே பார்த்தோம். நீராகாரங்கள் சாப்பிடுங்க, தர்பூசணி வெள்ளரிக்கு அந்த மாதிரி நீர்பழங்களை சாப்பிடுங்க, இதெல்லாமே நம்ம சொன்னோம். என்ன சாப்பிடக்கூடாதுன்றதை இறுதியாக சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். என்ன சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி கார வகையான உணவுகள், அதுக்கப்புறம் வந்து சரி தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மோர் நீரை விட்டுட்டு இந்த ரசாயன குளிர்பானங்கள் இதெல்லாம் நம்ம குடிக்கணும் இல்லைங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த கருத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதியோட நிறைவு பாடலாக வீரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. அடுத்த நிகழ்ச்சி கெட்ஸ் அவுட் கோ நிகழ்ச்சியில் நம்மளோட இணைய திவ்யா பல கேள்விகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கெட்ஸ் அவுட் கோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே பிரகதீஷ். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மந்து உள்ளது.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அந்த பக்கம்
1: பிரகதீஷ்
0: எஸ் ரெண்டு பேரும் ரெடியா இருக்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா
1: சொல்லுங்க. நானுமே ரொம்ப ஆவலா இருக்கிறேன். நீங்க ரொம்ப எந்தூசியாசமோட வந்திருக்கீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு. சரி என்னதான் அது சொல்லுங்க, மக்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாவே இருக்கேன்.
0: ஓகே, என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா அதுக்குள்ள நேர்கள் ரெடியா இருக்காங்க கேமுக்காக.
1: அதுதாங்க நேர்கள்.
0: ஓகே சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு டாபிக் சொல்லுவேன், அதை பத்தி நீங்க பேசணும். அப்படிலாம் ஈஸியாக விட்டுட மாட்டேன் பிரகதீஷ், ஈஸியாலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எஸ் நீங்கள் பேசிட்டே இருப்பீங்களா, இப்போ நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன்னா உள்ளே அப்படின்னா அதை பற்றி பாசிட்டிவாக பேசணும், வெளியே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி நெகட்டிவாக பேசணும். கிட்டத்தட்ட ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி தாங்க.
1: இப்போ நடுநடுவில் அப்படி சொல்லுவீங்களா, இப்போ பேசிக்கிட்டே இப்போ உள்ளேன்னு சொல்லும் போது பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும் போது நடுவில் அப்படி நெகட்டிவ்னு சொல்லுவாங்க.
0: விளையாடுறதுக்கு பார்த்தலாமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், எங்களுக்கு விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் ரெடியா? ஓகே, சுற்றுலா
2: சுற்றுலா பத்தி சொல்லணுமா?
0: நீங்க பேசிட்டே இருங்க, சுற்றுலா பத்தி நீங்க போன அனுபவம் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. நான் டப்புன்னு உள்ளேவா வெளியேவா அப்படின்னு
2: சொல்லு. சுற்றுலானாக்கா சுத்தி பாக்குறது, பார்க்கு.
0: வெளியே?
2: சொல்லுங்க. ஐயோ, நம்ம மனசு வந்து நல்ல ரிலேஸா வச்சதுக்காக வந்து சுற்றுலான்றது சூப்பர் நல்ல அருமையா இருக்குது. நல்ல பத்து பசங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டு
1: ஓகே
2: ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
0: சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. முதல் நேரா வந்து அப்படி இப்படின்னு டாக்கிள் பண்ணி.
1: ஆமா, ரெண்டு வெக்கேஷன் போன அனுபவம் நிறைய இருக்கும்.
0: உண்மையாவே உங்களுக்கு வெக்கேஷன் போனா பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க சார். ஹலோ,
2: நன்றி.
0: அவர் ஊர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0-4 சேர்த்துக்கோங்க. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னா நான் உங்ககிட்ட ஒரு டாபிக் சொல்வேன். இப்ப சுற்றுலா அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது உள்ளே அப்படின்னு சொன்னா அதை பத்தி பாசிட்டிவா பேசணும்,
3: உங்களுக்கான
0: தலைப்பு வேலை.
3: ஒரு சந்தோஷம் தான, வருமானம் வருது, நம்மளா ஒரு இது பண்ணும் போது ஒரு விஷயத்தை உருவாக்கும்.
0: வெளியே
3: ஒரு பெருமை. ஐயோ, வெறுப்புங்க. எப்போ வந்தாலும் இதை பண்ண அதை பண்ணேன்னு நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல, ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியல.
1: உள்ளே
3: அம்மா கடுப்புங்க.
1: உள்ளே
3: என்னதான் சரிங்க, அந்த வேலைட்டு ஒண்ணு வந்தாதான் ஒரு மனநிறைவு இருக்கு.
0: நமக்குன்னு
3: ஒரு வேலைப்பா
0: வணக்கம். சார் உங்க பேர் சொல்லுங்க.
4: ரமேஷ்குமார்.
0: ரெடியா? கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ?
4: ஆமா மேடம்.
0: ஓகே, அத வச்சு கேட்டுருவோம். கார் டிராவல்.
5: This call is now being recorded.
0: அவர் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா கேட்டு.
4: ஹலோ.
0: ஆ பேசுங்க பேசுங்க.
1: சார் சொல்லுங்க. Recording
5: has now ended.
4: ரொம்ப சௌகரியமான ஒண்ணு, அது ரொம்ப யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியது இல்ல. இன்னொன்னு, அந்த கார் டிராவல்ல இசையோட சேர்ந்து டிராவல் பண்ணும் போது அது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒண்ணா
0: மாதிரி. வெளியே
4: அதெல்லாம் இருக்க கஷ்டம் நமக்கு தானே தெரியும். பெட்ரோல் போடணும், எப்ப மறுபடியும் பர்ஸ் எடுத்து கார்டு தேய்க்கணுமா, மறுபடியும்

0: வெளியில வந்து மாறி இருந்தது.
1: வெயில்ல இருந்து நீங்க எஸ்கேப் தெரியுமா, பைக்ல போறவங்க வெயில்ல மாட்டிக்குவாங்க
2: சார். இப்ப இதுவும் உண்டு அதுவும் உண்டு சார். டிராபிக்ல வந்து பைக் ஓரங்கிட்ட அங்க நிப்பாட்டிடலாம் சார். இதுல பண்ண முடியாது. இப்ப ஏதாவது ஒரு வழி தெரியும் எனக்கு, இந்த ஒரு சின்ன பாதையில பூந்து அந்த பக்கம் வெளியே வந்துடலாம். கார் அப்படி பண்ணவே முடியாது சார்.
0: கரெக்ட் கரெக்ட். பைக்னா தள்ளிட்டு போயிடலாம், கார்னா தள்ளிட்டு போக முடியுமா?
1: அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி.
2: இப்ப ஒரு டிராபிக்ல ஸ்டக் ஆயிட்டான், வண்டியை கொண்டு போய் நியர்பை ஏதாவது ஒரு பார்க்கிங்ல போட்டா கையில ஏறி கூட போயிடலாம் சார். கார் அப்படி போக முடியாது. பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லனா அந்த ஏரியாவை சுத்தி சுத்தியே வரணும்.
1: ஆமா,
0: ரொம்ப அருமையா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜெயம் திரைப்படத்துல இருந்து பாடு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை உங்களுக்காக.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஜெயம் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முன்னா முத்துக்குமாரோடைய வரிகள்ல திப்பு, மாணிக்க விநாயகம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 10:16 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி கெட் செட் கோ. சரி திவ்யா, இப்போ கெட் செட் கோல இது வரைக்கும் காலர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், சூப்பரா ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, டக்குன்னு இன்ஸ்டன்டா மாறிட்டாங்க. அந்த அன்னியன் படத்துல அம்பி அன்னியன் உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாமா?
1: ஷோர், கண்டிப்பா. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? கலா, விளையாடலாமா? என்ன விளையாட்டுனா, நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்பை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பேசிட்டே இருக்கணும். நான் டக்குன்னு வெளியே அப்படின்னு சொன்னா நீங்க அதை பத்தி நெகட்டிவா பேசணும், அதுக்கப்புறம் உள்ளே அப்படின்னு சொன்னா அதை பத்தி பாசிட்டிவா பேசணும்.
0: உள்ளேனா பாசிட்டிவ், வெளியேனா நெகட்டிவ். ஸ்டார்ட் பண்ணலாங்களா?
1: கலா ஈஸியா விளையாடிடுவீங்க. கம் ஆன் கலா. ஓகே, உங்களுக்கான இது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது. ஆமா,
2: ஒருவேளை
1: சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்களோ?
2: நீங்க

0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ஓகே கலா, நன்றி நன்றி.
2: அடுத்த காலர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், ரெடியா? காலை வணக்கம், உங்களுக்கான இது சொல்லலாங்களா?
1: சார் உங்க பேர் சொல்லுங்க.
2: நண்பர்கள்
3: நண்பர்கள் வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவசரத்துக்கு உதவி செய்வாங்க, இது பண்ணுவாங்க.
1: எனக்கு புரியல. தொடர்ந்து நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக திமுர திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நான் முத்துக்குமாருடைய வரிகள் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 10:26 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி கெட் செட் கோ. சரி, இந்த கெட் செட் கோல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நம்மளும் ஒரு கேம் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்த நேயர் பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்ன?
1: 298-60-0038 அல்லது 295-2-0554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு தலைப்பு சொல்லுவேன், அந்த தலைப்பு பத்தி தான் நீங்க பேசணும். ஏன் ஈஸி அப்படின்னு நினைக்கலாம், அங்கதான் ட்விஸ்டே. எஸ், நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை பத்தி பாசிட்டிவா பேசணும், நல்ல விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கலாம். அதுவே நான் வெளியே அப்படின்னு சொன்னா நீங்க அதை பத்தி நெகட்டிவா பேசணும்.
0: அதாவது உள்ளே வெளியேதான் இன்னைக்கு கேமே. உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு சொன்னால் என்ன மங்காத்தா மாதிரி, அப்படி உள்ளே வெளியே. ஸோ அந்த மாதிரி கேம், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்தது.
1: கரெக்ட், ஆரம்பிப்போமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: காலை வணக்கம் ஜெகதீஷ் மேடம்.
0: காலை வணக்கம்
1: சார். உங்க பேர் சொல்லுங்க.
2: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
1: வெங்கட், ரெடியா?
2: ரெடி ரெடி. ஏதா இந்த உள்ளே வெளியே தானே?
0: உள்ளே வெளியே தான். ரெடியா நீங்க?
2: ரெடி சார்.
0: உங்களுக்கான டாபிக் ஃபோன், தொலைபேசி.
2: தொலைபேசி தொலைபேசி நமக்கு மிகவும் பயனுள்ளது. வெளிநாடுகளில் நம்ம ஊர்ல இருக்கவங்க எங்கேருந்து வேணாலும் எப்ப வேணாலும், இப்ப வந்து தகவல் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்ததுனால அங்க என்ன நடக்கிறதுன்னு
0: வெளியே வெளியே.
2: இதுல வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கெடுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பசங்க நைட் எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, தூக்கம் கெடுது, மறுநாள் அவங்களுக்கு தலைவலி, கண்ணு போறது, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இதனாலதான் வந்து
0: உள்ளே உள்ளே.
2: இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய இதுக்கு வந்து புது புது ஸ்கீம் எல்லாம் நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து நிறைய
0: வெளியே வெளியே.
2: ஓ, இது வந்து மக்கள் வந்து பயன்பாட்டை கூடுமான வரைக்கும் குறைக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்தான்னா நம்ம அதுல இருக்கிற கெட்ட இதுல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர், சிறப்பாக விளையாடிட்டீங்க,
0: நன்றி.
2: தேங்க்யூ.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: விளையாட்டுல வந்து பரிசு எல்லாம் கொடுப்பாங்க.
1: நெகட்டிவ், வெளியே வெளியே.

0: ரெடியேட் பாத்தீங்கன்னா அடிபட்டா ரொம்ப ரத்தம் வரும் மேம். அடிபட்டா ரொம்ப ரத்தம் வரும், பால் பட்டா ரத்தம் வரும், ரொம்ப வெயிலா இருக்கும், ஆடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: உள்ளே உள்ளே நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளே வெளியே தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. உங்ககிட்ட ஒரு தலைப்பு சொல்வேன், உள்ளேனா அதை பத்தி பாசிட்டிவா பேசணும், வெளியேனா அதை பத்தி நெகட்டிவா பேசணும். ஆக மொத்தத்துல பேசிக்கிட்டே இருக்கணும்,
2: பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம்.
1: அவ்வளவுதான். ஆமா, இப்போ உங்களுக்காக வரலாறு திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான் ஏறுமானோட இசையில வைரமுத்தோடைய வரிகள்ல நரேஷ் மற்றும் சௌமியா பாடிய பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை, போயிட்டு வந்துடலாமா?
2: போலாமே.
1: ஓகே, நேரம் 10:29 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கெட் செட் கோ.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 10:35 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு கெட் செட் கோல எதை பத்தி விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு தலைப்பு சொல்லுவேன், உள்ளே வெளியே இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். எஸ், தலைப்பு கேத்த மாதிரி உள்ளேன்னு சொன்னா அதை பத்தி பாசிட்டிவா பேசணும், வெளியே அப்படின்னு சொன்னா நெகட்டிவா பேசணும். காலேஜ் ரெடியா இருக்காங்க?
1: ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், முரப்பாக்கம் சிவகுமார் மேம்.
0: சிவகுமார் ரெடியா?
2: ஆ ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு ரயில் பயணம் உள்ளே.
2: ரயில் பயணம் உள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம்.
1: ஏ, நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணதே இல்லையா?
2: டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அதான் ட்ரெயின் எல்லாம்.
1: ஓகே,
0: நான் உள்ளே தானே சொன்னேன், அதை பத்தி பாசிட்டிவா தானே ஆரம்பிக்கணும். போச்சே போச்சே சிவகுமார், நன்றி.
2: நன்றி நன்றி மேம். நான் ஒரு சின்ன வாழ்த்து மட்டும் சொல்லிடலாமா?
0: ஆ கண்டிப்பா.
2: எங்க நண்பர் செங்கல்பட்டு கலைஞர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி ரெடியா?
3: ஆ சொல்லுங்க.
1: உங்களுக்கான டாபிக் இன்னைக்கு விளையாட்டு.
3: விளையாட்டு விளையாட்டு வந்து அது சொல்லலையே நீங்க, முதல்ல நான் சொல்லிடுவேன்.
1: விளையாட்டு உள்ளே.
3: உள்ளே விளையாட்டு வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியம், அப்புறம் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நம்ம ஒரு சுறுசுறுப்பா இருப்போம், எந்த வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்பா இருப்போம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட்டு ரொம்ப விரும்பி பாக்குறது ஒரு பக்கம் இருக்கு, விளையாடுறது ஒரு பக்கம் இருக்கு. எங்க கிரவுண்ட் கிடைச்சாலும் விளையாட்டுல ஒரு ஆர்வம் ரொம்ப பிடிக்கும்.
0: வெளியே வெளியே
3: விளையாட்டு வந்து கொஞ்சம் அவ்வளவு தூரம் ஓடணும்னா ரொம்ப இழைக்குமா, ஐயப்பா ஏண்டா ஓடணும்னு ஆயிரும் ஓடும்போது. அப்புறம் விளையாடு ஏதாவது கோல் போட்டா அதுல போடலன்னு வச்சுக்கோங்க, ஏமா நம்ம போடலன்னு நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். கப்பு வாங்கல கப்பு வாங்கலையே நம்மளுக்கு அப்படின்னு மன வருத்தத்தை நிறைய.
0: உள்ளே உள்ளே உள்ளே
3: வந்து குழந்தைங்க கூட விளையாடும் போது ரொம்ப மனசுல ரொம்ப ஜாலியா இருக்கும். நாமளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுவோம். அப்புறம் யாரா பந்தத்திட்டு ஒண்ணா ஓடி ஓடி பிடிக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: மாலினிதேவி ரொம்ப அழகா பேசுறீங்க, நன்றி நன்றி, சூப்பர்.
3: நெகட்டிவா சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான்,
0: இருந்தாலும் நல்லா நல்லா சொன்னீங்க,
3: நன்றி நன்றி.
0: ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: வெளியே

0: வெயில் வெயில்.
1: ஆமா வெயில் வெயில், இப்ப வெயில் அடிக்குதுல்ல.
0: ஆமா
1: அத பத்தி நீங்க இப்போ நெகட்டிவா பேசணும். நான் வெளியே சொன்னேன்.
0: நெகட்டிவா பேசணுமா? வெயில்ல போனா கொஞ்சம் வெயில்
1: சிரிப்பு வருது.
0: சூப்பர். வெயில போனா வெயில் தாங்காது, அப்புறம் வந்து காலு சுடும், சூப் போட்டுக்கணும் போனா வெயில் தாங்காது, மண்டை கொடையும் அப்படிதான் இருக்கும் வெயில்.
1: நன்றிமா, நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. ஓகே, நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. நான் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா விளையாடுறாங்க, நமக்கே புது புது டாபிக்லாம் கிடைக்குது.
2: புதுசு புதுசா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம நடக்கிறது பேசணும். ஸோ அதனாலதான் வந்து நமக்கும் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு, அவங்களுக்கும் பேசவும் ஈஸியா இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: வணக்கங்க.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கணபதி. கணபதி, உங்களுக்கான டாபிக் சொல்லட்டுமா? வணக்கம் வணக்கம். அப்படிங்களா, சரி. உங்களுக்கான டாபிக் என்னன்னா, கேக்குதுங்களா? ஹலோ, உங்களுக்கான டாபிக் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். உள்ளே
3: நண்பர்னா
2: சொல்லுங்க. இப்போ அதே டாபிக். ஆமா, வெளியே
3: சார், கொடுமை சார், காயில வெயில எங்க சார் போறது?
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ யார் இங்க இருந்து? பிரகாஷ், ரெடியா? ஓகே, உங்களுக்கான டாபிக் வந்து கிஃப்ட் வாங்குறது. ஆமா, கிஃப்ட் வாங்குறது வெளியே.
4: வெளியே அது கிஃப்ட் வந்து வாங்க போனா அதுக்கு அது வேற ஒரே தலைவலியா இருக்கும், அது வேற காசு செலவு பண்ணி.
1: ஓகே ஓகே பிரகாஷ் சார்,
2: ரொம்ப வாங்கவும் கஷ்டப்பட்டு இருக்காரு, கொடுக்கவும் கஷ்டப்பட்டு இருக்காரு.
1: ஆமா கண்டிப்பா. ஆனா இந்த குவெஸ்டின் மார்க்ல அவர் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரே விஷயம் தான், பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்ல அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க.
4: தேங்க்யூ
1: தேங்க்யூ. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: ஓகே, அடுத்த நேயர்கள் நம்ம கூட பேசுறதுக்கு முன்னாடி, விளையாடுறதுக்கு முன்னாடி, 6 திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில, நா முத்துக்குமாருடைய வரிகள், சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே
2: சமதுன்னு.

0: நேரம் 10:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோல தான் நினைச்சிருக்கீங்க. எஸ், அடுத்த நே யாருன்னு பாத்தலாமா?
1: பாத்தலாமே.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நன்றி.
1: தியேட்டர் உள்ளே
2: தியேட்டருக்கு போனா காசு அப்படிங்கறது ரொம்ப செலவாகும். என்னடா இது அப்படின்னு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த சும்மா படம் பார்க்க போகும் பொழுது நம்ம நேரம் அப்படிங்கறதும் பண்ணறதுக்கு வாய்ப்பா இருக்கும்.
1: என்ன
2: சார்?
1: உள்ளே.
2: அப்புறமா நம்ம படத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம காசு ஸ்பெண்ட் பண்றது அந்த மக்கள் யார் யாரெல்லாம் அந்த படத்தோட தொடர்புடைய இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும், ஒரு நல்ல ரெக்ரியேஷன் அப்படிங்கிறது.
0: சூப்பர் சூப்பர். சந்திரசேகர், ரொம்ப சிறப்பா விளையாடிட்டீங்க, நன்றி.
2: ரொம்ப மகிழ்ச்சி, இதுவரைக்கும் நன்றி.
0: ஓகே, வணக்கம்.
1: அடுத்த காலர்
0: யார் இங்க இருந்து?
3: சார்,
0: அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்க முடியுமா?
3: சவுண்ட் வைக்க முடியாது, சவுண்ட் குறைக்க முடியாது, ஒரே சவுண்ட் தான் கட்டிக்கு.
1: சரி, அப்ப நீங்க கொஞ்சம் நகது வந்து பேசுங்களேன்.
3: ஓகே.

0: இன்னொரு கல்வி கேட்ட போதுங்களா?
1: விளையாடலாமா?
0: விளையாடலாம்.
2: உங்களுக்கான தலைப்பு ஷாப்பிங்.
0: இல்ல விளையாட்டு, கொஞ்சம் தாமதமா ரெடி வச்சேன்.
1: நான் உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு சொல்லுவேன், அந்த தலைப்பு பத்தி நீங்க பேசணும். உள்ளே அப்படின்னு சொன்னா அதை பத்தி பாசிட்டிவா பேசணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும். வெளியே அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்கும்போது நான் டக்குன்னு வெளியே அப்படின்னு சொன்னா அதை பத்தி நெகட்டிவா பேசணும். பேசிடலாமா?
0: முயற்சி செய்வோம்.
1: ஓகே, கண்டிப்பா முயற்சி செய்யலாம். உங்களுக்கான தலைப்பு பஸ் பேருந்து பயணம்.
0: பேருந்து பயணம் உள்ளே வெளியேவா?
1: உள்ளே.
0: உள்ளே உள்ளே நம்ம போகிற இடத்துக்கு பாதுகாப்பா கொண்டு சேர்ப்பாங்க. அரசாங்க பேருந்துனா நமக்கு விலை கம்மியா இருக்கும். இது ஒரு நல்ல இது.
2: வெளியே வெளியே
0: போற இடத்துக்கு வெளியே
2: வெளியே.
0: இது தனியார் பேருந்தால உங்களுக்கு விலையை கேட்கும்போது அங்கேயே மயக்கம் வந்துடும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம போற இடத்துக்கு உருப்பிலே போய் சேருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்காது.
1: உள்ளே உள்ளே
0: அரசாங்க பேருந்து ஏறினோம்னா எங்க போனாலும் நம்ம பத்திரமா போகலாம். எங்கேயா வழியில் நின்றுட்டா கூட திரும்ப மாற்று பேருந்து வச்சு நம்ம பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. நமக்கு எதா இருந்தாலும் நம்மளோட உடைமைகள் சேஃப்டியா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சிறப்பா விளையாடுனீங்க, நன்றி. உண்மையாவே நல்ல முயற்சி பண்ணாரு. நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்?
2: உள்ளே வெளியே ஒரு தலைப்பு நம்ம சொல்லுவோம். அந்த தலைப்புல வந்து அவங்க உள்ளேன்னு சொன்னா பாசிட்டிவா பேசணும், வெளியேன்னு சொன்னா நெகட்டிவா பேசணும். நம்ம மாறி மாறி கேட்டுட்டு இருப்போம். நம்ம கேள்விக்கு ஏத்த மாதிரி அவங்கள உள்ளே வெளியே மாத்தி மாத்தி விளையாடணும் அவங்களும்.
1: சரி, இப்ப நான் உங்களை கேள்வி கேக்குறேன், நீங்க விளையாடுங்க,
2: கேளுங்க பாப்போம்.
1: ஓகே, உங்களுக்கான தலைப்பு வந்து ஷாப்பிங்.
2: ஷாப்பிங் ஷாப்பிங்ன்றது இப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணலாம், தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு
1: வெளியே வெளியே
2: வெளியே ஷாப்பிங்ன்றது இப்போ எல்லாருமே வெளியே போய் பண்ணுறதில்ல. இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பண்ணுறாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ இதில் வந்து ஷாப்பிங் போய் ரிலாக்ஸ் பண்ணுன்ற பர்பஸே இப்போ போயிருச்சு. ஸோ தேவையில்லாமல் இப்போ தேவைக்கு அதிகமான விஷயங்கள் நிறையா வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: உள்ளே உள்ளே
2: உள்ளே. சரி, இப்போது ஷாப்பிங் வந்து இப்போ நம்ம மட்டும் பண்ணாமல் இப்போ வீட்டிலேருந்து இன்னும் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறது, டே நான் வாங்க போகிறேன்டா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே நீயும் வாடா கூட வாடா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ முடியாதவங்களுக்கு சில விஷயங்கள் சில பேர் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஷாப்பிங்கும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இதுக்குள்ளே நிறையவே இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் பிரகதீஸ்வரன், நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி.
2: திருப்பி
1: என்னை கேட்டுறாதீங்க.
2: அடுத்த
1: ஓகே, நேர்களே நேரம் ஆகிடாச்சு. எஸ் இப்போ திவ்யாவும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சந்தோஷமா ஹாப்பியா எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்போம். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அதனால நிதானமா எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யலாம். எதுவா கஷ்டமா இருந்தாலும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அண்ட் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். வெயில் அதிகமா இருக்கு, அதனால தண்ணி நல்லா குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜூஸ் குடிங்க, ஆரோக்கியமா உடலை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக பாபா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், பாபா திரைப்படத்துல இருந்து நிகழ்ச்சியுடைய இறுதி பாடலா ஏரமானுடைய இசையில வாலியுடைய வரிகள் கார்த்திக் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவிக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவிக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தவிக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298600038 மற்றும் 295205554. இந்த நிகழ்ச்சி நம்மளோடு இணைகிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பி சரவணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிரகதீஸ்வரன் சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். வார வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி அரங்கேறுகிறது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடைய விவசாய அனுபவங்கள், உங்கள் வீட்டு தோட்ட அனுபவங்கள், உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற செடி கொடிகள் பராமரிப்பு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை நீங்கள் எப்படி களைந்தீர்கள், இதை பற்றியெல்லாம் அடுத்த ஒரு மணி நேரம் பேசுவோம். நம்முடைய அனுபவம் அடுத்தவருக்கு பாடம், சரிங்களா? அதனால் அன்பர் சொன்னது போல் அந்த தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். 044 இது இணைப்பு எண், 29 86

0: 0038 மற்றொரு எண் 2952055554. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார்?
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. அம்மா
2: சார்
0: சொல்லுங்க.
2: எத்தனை மாசம் ஆகி சார் உங்ககிட்ட பேசி?
0: ஏன் வெளியூர் போயிட்டீங்களா?
2: ரெண்டு மூணு மாசம் ஆகி போச்சு.
0: வெளியூர் போயிட்டீங்களா?
2: நான் காலையில உங்களுக்கு குரல் மட்டும் கேப்பேன், அதுக்கப்புறம் உங்க கூட லைன் கிடைக்கல, பேச முடியல.
0: சரி
2: சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்களை எனக்கு யாருன்னு தெரியும், நேயர்களுக்கு தெரியணும்ல, உங்களை அறிமுகப்படுத்திங்க. திருவெட்டூர் பத்மாவதி அம்மா பேசுறீங்க, சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: திருவெட்டூர் பத்மாவதி அம்மா, சரவண சாருக்கும் அந்த சாருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார். அந்த ரோஜா பூ சார்.
0: எந்த ரோஜா பூ? அந்த ரோஜா பூ. சரி
2: சார், அது வந்து இப்ப இந்த வெயில தெரியவே மலர மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒரு கருப்பு கருப்பா ஆகுது சார். ஏன் சார்,
0: நமக்கே எவ்வளவு சிரமம் இருக்கு,
2: நம்ம
0: வெயில போயிட்டு வந்தா எவ்வளவு சிரமப்படுறோம்.
2: ஆமா சார்.
0: அப்ப நம்மளை விட மென்மையானது அந்த மலர் இல்லையா?
2: ஆமா சார். ஆமா சார்.
0: அது அப்ப எவ்வளவு சிரமப்படும்.
2: ஆமா சார்.
0: அதனால இந்த பாதிப்பு அதற்கு உண்டு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு மழை இருக்குன்னு சொல்றாங்க சென்னையில, நம்ம மாநகரத்துல மழை கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி மழை பெஞ்சுதான் இயற்கையான நீர் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா.
2: ஆமா சார்.
0: சரியாயிடும்.
2: அப்பதான் சரியாயிடும்.
0: சொல்ல முடியல சார் நீங்க கூட
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். இது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க.
1: சரிங்க சார், இப்போது நிகழ்ச்சி நம்ம அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் நம்ம கேட்டுட்டு வந்து
0: கொடுங்களேன்.
1: அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 11:10 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298600038 மற்றும் 295205544. இணைப்பு எண்ணை மறக்க வேண்டாம்.
1: நிகழ்ச்சியினையும் நேயர், அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: இணைப்பில் வர்றார், வந்துட்டு.
0: வணக்கம்
2: வச்சிருக்கேன் பேங்களூர் எல்லாம் மத்தம் போயிட்டு திரும்ப மறுபடியும் செடி வைக்கணும் ஐட்டம் பண்ணுங்க. அது மறுபடியும் கிணஞ்சி வச்சிருங்க, கிணஞ்சி இந்த உடம்பு வாங்கி போட பாருமா. அது ஒரு 8 பேர் வச்சு மூணு செடி போயிடுச்சு, மூன்றா இருக்கு.
1: ஏன் போகுது?
2: எனக்கு
1: எப்பயுமே வாழைக்கு வந்து அது வெயிட் கொலைய வெயிட் தாங்காது, அதனால சாயும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு மூங்கி கழிய வந்து வி ஷேப்பில் கட்டி அப்படியே தூக்கி முடி முட்டு கொடுக்கணும். குட்டு கொடுத்து விட்டீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே வந்து தாங்கி பிடிக்கும் அது. சரியா?
2: எலுமிச்சு போனாலும் காய்ச்சது நல்லா ஃபுல்லாக காய்ச்சது மறுபடியாக பண்ணிச்சு. அந்த எலுமிச்சு இலைகள்லாம் ஒரு மாதிரி கருக்கு மாதிரி வந்து கருது, அது மாதிரி எல்லாம் செடிங்களோ ஏன் சார்? அது மாதிரி
1: வெயில் நாளில் கூட இருக்கலாங்கம்மா. அதனால் கீழே தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, மேலேயும் தெளிச்சு விடணும். மழை பெஞ்சா தண்ணி மேலே எப்படி தூவல் வருது இல்லையா, அந்த மாதிரி இதையும் நல்லா தெளிச்சு
2: விட்டீங்கன்னா
1: உங்களுக்கு அந்த மழையினுடைய எஃபெக்ட் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். குளிர்ச்சி கிடைச்சுன்னா அந்த மாதிரி இலைகள் வந்து காயறது தடுக்கப்படும். வெயில் நேரத்துல மேல தெளிச்சு விடுங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தெளிக்கணும்.
2: அனுமதிக்கலாம்.
1: அது வரைக்கும் எந்த காயும் இதுல வரக்கூடாது, வந்தாலும் நீங்க உதுத்து விட்டுறலாம்.

0: சரியா?
1: தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப
0: நல்லதுமா, நல்லது. இப்போ இந்த மாதிரி வெயில் காலம், கோடை காலத்தில் இப்போ நம்ம வந்து அக்னி நட்சத்திரத்தை தாண்டிட்டோம், 28ஆம் தேதியோடு முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் வெயிலினுடைய வேகம் இருக்கத்தான் செய்யுது. அந்த வெயிலினுடைய வேகத்தை தணிப்பதற்கு நமக்கு நாம் என்னெல்லாம் செஞ்சுக்கிறோமோ, அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கும் மழை தண்ணி மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுறது, ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி விடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சோம்னா கொஞ்சம் தடுக்கலாம். அதனுடைய வேகம் இருக்கத்தான் செய்யும், இதுவும் கடந்து போகும். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்கயா?
1: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியா.
1: எங்க வீட்டுல ஒரு கொய்யா மரம் இருக்கு சார், அது இலையெல்லாம் இப்ப அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி இருக்கு சார்.
0: கொய்யாலியா?
1: ஆமா சார்.
0: அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா?
1: அதான் இந்த இலையெல்லாம் ஃபுல்லாவே சாம்பல் மாதிரி இருக்கு, நல்லா பச்சை பசேன்னு இருந்தது பச்சு.
0: சரி,
1: இப்ப அப்படியே சாம்பல் அடியில வந்து அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி இருக்கு. அது என்ன நோய்?
0: சாம்பல் ஒன்றும் நோயாக இருக்கணும், இல்லாட்டினா வெயிலினுடைய இதில் அந்த லீஃப் ஸ்கார்ச்சிங்காக இருக்கணும்.
1: எது மருந்து அடிக்கிறது?
0: மருந்து வீட்டில் ஒரு செடி தானே, ஒரு கொய்யா தானே வச்சுருப்பீங்க?
1: ஆமாம் சார், ஒரே ஒரு கொய்யா தான்.
0: ஒன்று கீழே நல்லா தண்ணி கொடுங்க, மேலே நல்லா தண்ணியை தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் மட்டும் தெளிச்சு விடுங்க.
1: சரி சார்.
0: வேப்பெண்ணெய் கரைசல் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அந்த அளவில் கரைச்சி தெளிச்சு விடுங்க. காலை வேளையில் என்ன,
1: 1 லிட்டருக்கு 5 மில்லி போதும்?
0: போறோங்க, போறோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகாதீங்க.
1: சரி சார், சரி.
0: தெளிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், சரியாயிடும். அதையும் சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம இலையை எடுத்துகிட்டு போய் ஒரு தோட்டக்கலை அலுவலகத்தை காமிச்சு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
1: சரி சார்.
0: சரிங்களா?
1: ஆ சரிங்க சார்.
0: எத்தனை வருஷத்து மரம் அது, கொய்யா மரம்?
1: அது இப்போ ஒரு 2 வருஷம் தான் இருக்கும்.
0: 2 வருஷம் காய்க்குதா?
1: இன்னும் காய்க்கல.
0: ம், காய்க்க வேண்டாம், அனுமதிக்காதீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அனுமதிக்கலாம், இல்லைன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் விடலாம்.
1: சரி சார்.
0: அது வரைக்கும் பூக்கள் இருந்தாலும் கிள்ளி விட்றலாம்.
1: இன்னும் பூ வரல.
0: வரலன்னா நல்லது, இருக்கட்டும், விட்டுருங்க.
1: சரி சார்,
0: நல்லது, நன்றி, நன்றி. வானகரம் எங்கே இருக்கீங்கயா?
1: வானகரம் இந்த மதுரை வாயிலுக்கு அடுத்தது.
0: இங்கே தானா?
1: திருவேற்காடு போகிறேன்.
0: ரைட் ரைட் ரைட். நான்
1: திருவேற்காடு.
0: ம், கரூர் குளித்தலை பக்கத்தில் ஒரு வானகரம் இருக்குது.
1: அப்படியா சார்? இது இங்கே தான் சார் நமக்கு,
0: நம்ம வானகரம் சார்.
1: வானகரம்.
0: ரைட் ரைட், இங்கே இருக்கிறீங்க. அந்த அந்த வானகரத்தில் இவர் இருந்தார், நம்மாழ்வரையா இருந்தார்.
1: அப்படியா?
0: ஆமாம், எனக்கு நீங்கள் வானகரம்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஞாபகம்
1: வந்துச்சு. உங்கள் பேச்சை இங்கே ஒருத்தர் ரேடியோவில் கேட்டு சரவணன் சார் சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சார்.
0: எனக்கு அவருடைய வணக்கத்தை சொல்லிவிடுங்க.
1: சொல்லிடுறேன் சார்.
0: அவர் பேர்?
1: அவர் பேர் கனகவேல்.
0: கனகவேல்
1: கடை வச்சிருக்காரு. உங்கள் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் ஃபுல்லாக கேட்பாரு, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு
0: சொல்லுவார். உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி பேசி பழக்கமாயிடுச்சு.
1: அதே தான்
0: சார். சரிங்க, கனகவேலையாவுக்கும் சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி, நன்றி.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் 11:17.
2: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன
0: பாடல் கொடுங்க.
2: பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளியெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பாடல் முடிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிடலாம் சார்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை துணை பேராசிரியர் ஐ முபீனா அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
2: ஆப்கி ஃபர்மாயிஷ், சிதாரோ கே சங், சாயா கீத, அதற்கு பிட்டலி காஸ்டாகும். அந்த சாங்ஸ் கேட்டு தான் நாங்கள் தூங்குவோம். நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ அப்பா வருவாரு, அந்த பாட்டு புக்குடுவாரு, ஸோ தட் நாங்கள் தூங்குறதுக்கு. அது எங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தாலாட்டு பாட்டு மாதிரி இருக்கும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, அது ரேடியோங்கிறது வந்து எவர் கிரீன், அது எந்த எராலையோ அது முடிகிறது இல்லை, அது காலங்காலமாக அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா எராத்துலேயும் நம்மளுக்கு வந்து ரேடியோ தேவை, ஒரு முக்கியமான ரேடியோ தேவைன்னு நான் சொல்வேன். அந்த என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாக்கா கூட, பட் ஆனால் நாங்கள் வந்து ரேடியோவுக்கு கண்டிப்பாக ஸ்டிக்காக இருக்கோம்.
3: வானொலிக்கு 90.
4: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
5: எனக்கு இருந்த ஆர்வம்

0: விவாதத்தின் காரணமாக வானொலியில் 1978 வானொலியில் நான் இங்கே சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது அம்மா தாய் மாறி மகவாயு மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகவாயு வாக்குது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்குது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 11:26 ஆயிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், இது குறித்த ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் போயிடலாம்.
1: யார்? வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டங்க.
1: சொல்லுங்க
2: ஐயா. ஐயா பரவாயில்லையா, இந்த கடை எங்க மழையில இருந்து ரெண்டு கடந்த வாரத்துல மழை பெய்தது, ரெண்டு மணி நல்ல மழை.
1: போன வாரம் கிருஷ்ணகிரிக்கு மழை இருக்குன்னு வானிலை அறிக்கையில சொல்லும் போது நான் உடனே உங்களை நினைச்சுக்கிட்டேன்.
2: மகிழ்ச்சி.
1: இந்த ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மழையே இல்லை, கடந்த 6 மாசமா மழை இல்லை, 10 மாசமா மழை இல்லை, 8 மாசமா மழையே இல்லைங்க,
2: 11 மாசம் மழை இல்லைங்க
1: அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அடிக்கடி. ஆஹா, இந்த நடையாச்சும் அவர் இந்த மழை பெய்யட்டும், இந்த பூமி குளிரட்டும், ஜெயசீலன் ஐயாவுடைய மனம் குளிரட்டும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி மழை பெஞ்சிடுச்சு. இல்லை இல்லைங்க, எல்லாரும் கேட்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்போம், எல்லாரும் மழை வேணும் மழை வேணும்ன்ட்டு வேண்டிக்கிறதுக்காக போனாங்களாம் கோயிலுக்கு. ஒரு குழந்தை மட்டும் குடையோடு போச்சான், எவ்வளோ நம்பிக்கை, மற்றவங்க யாருமே குடையோட வரல. அதுபோல் உங்களை மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்க. அந்த நம்பிக்கையின் அடையாளம் அல்லது பாத்திரம் அதற்கு உதாரணம் அதுதான் இந்த மழை. பெய்யும், எங்கே போயிடும் நம்மளை
2: விட்டுட்டு? இயற்கை நம்ம காப்பாற்றுது.
1: ஆமாம், இயற்கை நிச்சயமாக நம்மளை காப்பாற்று. நாம தான் இயற்கையை சோதனை பண்ணுறோம், இந்த மழையை பயன்படுத்திங்க. என்ன செய்வீங்க உங்க தோட்டத்துல?
2: இப்போ முதல்ல உழவு ஓட்டுவீங்க?
1: கூட உழவு ஓட்டுவீங்க?
2: போட்டி ஆகணும், அப்பதான் சத்து சார் அப்படின்னு சுத்தப்படுத்தி ஓட்டுறோம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஓரளவு வேலை செய்யணும்.
1: ஆமா,
2: மழை வர நம்பிக்கை இருக்குது.
1: ஆமா,
2: பயன்படுத்தி
1: கந்தசாமி. சேவூரா?
3: ரொம்ப நாள் ஆச்சு பேசி. அப்புறம் மழைலாம் பெஞ்சீங்களா அந்த பக்கம்?
1: நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மழை பெய்யும். உங்களை மாதிரி நல்லவங்க வரணும்.
3: ஜெயங்கொண்டத்தில் பெஞ்சா? பெஞ்சா
1: ஜெயங்கொண்டத்தில் பெய்யல, சென்னையில் இன்னும் பெய்யல. இன்னைக்கு சென்னையில் மழை பெய்யும் நாங்கள் எதிர்பார்க்கறோம்.
3: டெய்லி மழை வர மாதிரி இது வரல சார்.
1: அப்படியா? வந்துடும்.
3: ஒரே ஒரே அனல் பயங்கரமா இருக்கு சார்.
1: அனல் எங்க பார்த்தாலும் கக்குது
3: கக்குது, அப்படியே வெக்கேது சார். அதுவும் நான் உடஞ்சிடாத ஆளுங்க, என்னால தாங்க முடியல சார்.
1: எல்லாருக்கும் அப்படி.

0: போன
1: வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டோம் இல்ல நாங்க
0: ஒரு வாரம் வச்சா அது மாதிரி அவர் லீவ் இருக்கிறாங்க வேற புறம் நடத்தினாங்க சந்தியாவா அது வந்து வர வர நோட் பண்றது
1: எல்லாம் கையில ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்க
0: பாத்துனேன் சரி சார் பல நீ லீவ் பழகுது நானு அதெல்லாம் வாரம் கொஞ்சம் பாப்பு சொன்னா சொல்லுவான் அந்த மாதிரி அண்ணன் சார் லீவ் பாவிடும்
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும் வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 11:36 ஆயிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது குறித்த ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்கேற்று பங்கு பெறுங்கள். அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம்ங்களா?
1: வணக்கம். வணக்கம்,
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கண்ணா.
1: ராஜேஸ்வரிம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்குங்கண்ணா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா.
2: ரொம்ப நாளா பேசி.
1: ஆமா ஆமா, மாதங்கள் ஆயிடுச்சு.
2: ஆமாங்கண்ணா. அறம் என்னும் நிலத்தில் அத்தர்மம் என்னும் ஏர் உழுது, உழைப்பு என்னும் இடை தூவி, ஜீவகாருண்யம் என்ற நீர் ஊற்றி, ஒற்றுமை என்னும் செடி வளர்த்து, சோம்பல் என்னும் களையெடுத்து, கருணை என்னும் பூக்களை விளைய வைத்து, நம் புண்ணிய பூமியின் அன்னை மடியில் அன்பு என்னும் பூக்குடைகளை மலர வைப்போம் அப்படின்னு ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன்.
1: சூப்பரா இருக்க.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா. அப்புறம் எப்படி போகுது விவசாயம் எல்லாம்? நல்லா இருக்கா இங்க ஊர் பக்கம்லாம்? உங்க ஊர் பக்கம்லாம் மழை பெஞ்சிச்சா?
1: மழை இல்ல, இருந்தாலும் கிடைக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு. அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் இருக்கு. இப்போ எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் இது இயற்கை முறையில் விளைவிச்சதுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா நீங்கள் கேட்கலாம்.
2: இல்லை, நம்ம கடையில் வாங்குறோம்ல எல்லாமே, எல்லா பொருளுமே கடையில் தான் வாங்குறோம்.
1: ஆமாம்.
2: அப்போ வாங்கும்போது அவங்ககிட்ட இது எதில் விளைவிச்சதுன்னு தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா?
1: அது கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொல்லணும், சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது இந்த கேள்வியை கேட்கணும். கேட்டு அவங்க அதை கொடுத்தாங்கன்னா நீங்கள் நம்பலாம். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, நம்பிக்கையின் அடிப்படை. இப்ப ராஜேஸ்வரி அம்மாவா பரமக்குடியா இந்த அம்மா கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு உள்ளூர்ல நம்பிக்கை இருக்கும். ஒரு துளி உப்பு நிலத்துல போட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள்ட்ட
2: வாங்கலாம். எங்க பக்கத்துல வந்து நெல்லிக்காய் மரம் நல்லா பூத்துருக்கு. அந்த இதுல அந்த காம்பிளையே பூ பூத்துருக்கு. ஆனா அது என்னன்னா காய் வந்து அவ்வளவுமே உதிர்ந்து போகுது. புதுசா இருக்கும் போதே அவ்வளவுமே கீழே உதிர்ந்துட்டு ஒன்னு ரெண்டுதான் விளையுது. அதுக்கு என்ன உரம் போடணும்?
1: அரிநெல்லியா, பெருநெல்லியா, நாட்டு நெல்லியா?
2: பொடி பொடி நெல்லி, நாட்டு நெல்லி தான். பொடி நெல்லி,
1: நாட்டு நெல்லி கிடையாது. நாட்டு நெல்லி நம்ம சின்ன கோலி கோலி குண்ட அளவுல இருக்கும்.
2: ஆமா ஆமா, குட்டி குட்டியா இருக்கிறது.
1: ஆமா. எத்தனை மரம் இருக்குமா?
2: ஒரு மரம் தான், ஒரு மரம் தான். இங்க பக்கத்துல கொய்யா, நெல்லி, அப்புறம் இது சீதா, இந்த மூணுமே இருக்கு. சீதாப்பழம் ஓரளவு நல்லா முளைச்சு பழ பழங்கள்லாம் பறிக்கிறோம். எங்க தெருவுலயே இருக்கு அது. புறமே எங்க

0: புலியோட வீடு தான் பக்கத்துல. அந்த இது மட்டும் நெல்லிக்காய் மட்டும் வரமாட்டேங்குது. அது நான் என்கிட்ட கேட்டா என்னக்கா இப்படி பூ பூரா உதிர்ந்துருது, காய் காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு.
1: நெல்லி மரத்துல ஒரு கிளையில அப்படியே ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி காய்கள் வரும் இல்லையா? பூ பூத்து வரும், காய்கள் அதுல வரும். அதுல எல்லாமே உதிர்ந்துடுதா அல்லது கொஞ்சம் தான் காய்க்குதா?
0: ஒரு ஒன்னு ரெண்டு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பூ ஒரு 50 பூக்கு வரிசையா பூத்துச்சுன்னா அதுல ஒரு 7-8 காய் தான்.
1: 8 காய் தான், அதுல ஒரு 10 காய் 20 காய் நின்னா கூட நல்லா இருக்கும். 50ல நீங்க 4-5 காய் 7-8 காய் தான் கம்மியா தான் சொல்றீங்க. என்ன பண்ணணும், கீழ அடியில் என்ன பண்ணுங்க, நிறைய செயற்கை உரம் வேண்டாம், இயற்கை உரம் நிறைய கொடுங்க.
0: ஆட்டுச்சாணம் மாடுக பூரா இங்கதான் படுத்திருக்கு. எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல பெரிய ஆலமரம், ஒரு 10 மாடு அங்கேதான் வந்து படுத்துக்கிறது.
1: படுத்துட்டு படுத்து எழுந்து போகும்போது சாணி போட்டு போதான் பாத்துங்க.
0: மழை ஜலம் எல்லாம் கழிச்சிட்டு தான் போகுது, கிடக்கு நிறைய கிடக்கு. அதை அள்ளி போட்டுடலாமா?
1: அதை அதை அள்ளி போடுங்க.
0: அது தோண்டி அள்ளி போடணுமா இல்ல சும்மாவே அது கீழே சும்மாவே போட்டுடலாமா?
1: முடிஞ்சா அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன குழி மாதிரி வெட்டி அந்த நெல்லி மரத்துக்கு பக்கத்துல வெட்டி உள்ள போட்டுடலாம். இல்லன்னா லேசா ஒரு கொத்து கொத்தி விட்டுறலாம்.
0: சரிங்க சரிங்க,
1: அது மாதிரி பண்ணுங்க. இல்லன்னா ஆட்டாம் புழுக்க கிடைச்சுனா இடிச்சு போடுங்க.
0: ஆட்டம்புழுக்கு வந்து கொஞ்சம் ஆடுக கம்மி தான்
1: கிடைக்காது. ஆமா,
0: கிராமங்கள்ல கூட்டிட்டு வர்றாங்க. அதுமே இந்த ஆடு மட்டன் கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கே ஆடுக வச்சிருக்கிறத இங்க கொஞ்சம் கிடக்கும். அதை தான் எடுத்துட்டு வந்து இந்த தொட்டிகளுக்கு எல்லாம் போடுவேன். அது கொஞ்சம் கம்மி, ஏன்னா மாட்டு சாணம் கிடைக்குது. நீர் கூட போமைய கூட அப்பா விடுது மாடுக வந்து உட்கார்ந்துருக்கும் போது.
1: அந்த மாதிரி இயற்கை உரம் போடலாம், இல்லட்டினா மண்புழு உரம் போடலாம்.
0: மண்புழு உரமும் கிடைக்கிறது கஷ்டம் தானங்க,
1: கிடைக்காது. காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும்.
0: ஒரே ஒரு நெல்லி தான் வச்சிருக்கீங்க.
1: போட்டி கிடையாது, ஒரு மரம் தானே இருக்கு. அதனால
0: ஒரு மரம் இருந்தா ஒரு தோப்பா இருந்தா தானே அது எல்லாருமே ஒரு உதவியா இருக்கும். மரமா இருக்கனால அப்பப்ப என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை போட்டு தர வேண்டியதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப நாள் ஆச்சு.
1: என்
0: தோழியும் கேட்டதுனால கட்டாயமா கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இது நான் அவசியம்
1: அவங்க ஒரு கல்லில் ரெண்டு பாங்கு அடிச்சாச்சு நாம.
0: ஆமாங்கண்ணா, எப்பாவது மாசத்துக்கு ஒரு தடவை பேசலைன்னா ஏதோ எதையோ இது பண்ண மாதிரி இருக்கு. இப்ப பேசின உடனே கொஞ்சம் மனசு நிறைவா இருக்குங்கண்ணா.
1: நன்றிம்மா, நன்றி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: அடுத்த காலர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ சார், குட் மார்னிங் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: சென்னையிலிருந்து முகமது ஜாபிர் பேசுறேன் சார்.
1: முகமது ஜாஃபர், சென்னையில எந்த பகுதி?
2: சென்னையில இந்த புளியாந்தோப்பு பகுதி சார்.
1: புளியாந்தோப்பு, சொல்லுங்க.
2: சார், நான் வந்து வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்கேன். அதாவது ஒரு நாலு தொட்டியில வந்து ரெண்டு கீரை செடியும், அப்புறம் ஒரு ரோஜா செடி, அப்புறம் இந்த கற்பூரவள்ளி, அப்புறம் இந்த பட்டந்தோ சொல்லுவாங்க பாருங்க,
1: பட்டன் ரோஸ். ஆமா ஆமா,
2: அது வச்சிருக்கேன் சார். இப்போ இந்த செடிகளுக்கு வந்து முக்கியமா அந்த செம்மண் தான் தேவைப்படுமா சார் இதுக்கு? இல்ல நம்ம ரோட்ல கிடைக்கிற மண் அந்த மணல் வச்சு நம்ம செய்ய முடியுமா வளர்ச்சி?
1: செம்மண் மட்டும் போடாதீங்க, நம்ம சாதாரண மண்ணையும் போட்டு சேர்த்து போடுங்க. செம்மண் போட்டு, செம்மண் மட்டும் போட்டீங்கன்னா என்ன சிரமம் வரும்னு கேட்டீங்கன்னா அதுல கரையா வரும்.
2: இயற்கை
1: எரு வேணும், சாணி குப்பை கலந்து. இல்லட்டா நீங்க மண்புழு உரம், உங்களுக்கு நல்ல மண்புழு உரம் ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அது எடுத்துட்டு வந்து அதை கூட ஒரு தொட்டிக்கு 1 கிலோ அளவுக்கு நீங்க கலந்துக்கலாம்.

0: அது கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா வளரும்.
1: ஆமா, ஒரு தொட்டியில
0: அப்படி இல்ல, ஒரு ஒரு தொட்டியில வந்து ஒரு ஒரு செடி அல்லது ரெண்டு செடி இருக்கலாம் கீரைக்கு, அல்லது நான் ஒரு ஒரு மூணு செடி இருக்கலாம். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய தொட்டி அது? ஒரு ஒரு அடி தொட்டியா?
1: இல்ல சார், அது சின்னதா சார், ஒரு 8 இன்ச் தான் இருக்கும்.
0: 8 இன்ச்னா நீங்க அரை அடி கிட்டத்தட்ட தான் வரீங்க. அப்ப அதுல நீங்க ஒரு செடியே வச்சா அதிகம், அதுல கீரை எல்லாம் அதுல பத்தாது. இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியா போடணும் நீங்க.
1: அப்படியா? சரி சரி.
0: நீங்க தொட்டி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்கயா. வீட்டில் வந்து
1: அதுதான்
0: மாடியில் தான். வீட்டில் என்ன பண்ணுங்க, பழைய பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட்டே கூட நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சரி சரி.
0: அந்த பக்கெட்டில் என்ன பண்ணும், அடியில் நீங்கள் ஒரு மூணு ஓட்டை போட்டு வைக்கணும்.
1: சரி.
0: எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா அதில் வெளியில் ட்ரெயின் ஆகி வெளியில் வரணும். இல்லட்டா நீங்கள் வைக்கிறதெல்லாம் போடுற விதையெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, தண்ணி அதில் நின்றுக்கிட்டே இருக்கும், அப்புறம் விதை அழுகிடும். அதனால் கீழே பக்கெட்

0: அந்த பக்கெட்ல என்ன பண்ணணும், அடியில் நீங்கள் ஒரு மூணு ஓட்டை போட்டு வைக்கணும்.
1: சரி.
0: எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா அதில் வெளியில் ட்ரெயின் ஆகி வெளியில் வரணும், இல்லட்டா நீங்கள் வைக்கிறதெல்லாம் போடுற விதையெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, தண்ணி அதில் நின்றுக்கிட்டே இருக்கும், அப்புறம் விதை அழுகிடும். அதனால் கீழே பக்கெட் நீங்களே வாங்கியிருக்க தொட்டியில் பாருங்க, அடியில் ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓட்டை போட்டுங்க, ஓட்டை போட்டு அதில் மண்ணை நிரப்புங்க, மண்ணை நிரப்பி அதில் விதைகளை தூவி விடுங்க. அந்த மாதிரி நீங்க இப்போ உங்க பகுதியில் ஏதாவது நல்ல உரக்கடை இருந்துச்சுன்னா அங்கேயே போய் கேளுங்க, அங்கேயே கிடைக்கும்.
1: நம்ம இடத்துல இந்த உரக்கடை நம்ம நியரஸ்ட் கிடையாது,
0: இல்லை
1: இந்த நர்சரி தான்
0: இருக்கு, நர்சரியில் கூட கொடுப்பாங்களே மண்புழு உரம் கிடைக்கும்.
1: அப்படிங்களா,
0: கேளுங்க. செம்மொழி பூங்கலா இருக்கு பாருங்க, அங்க வந்து விதைகள், அப்புறம் இந்த வீட்டு தோட்டமும் அமைப்பதற்கான அந்த குரோ பேக்ஸ், அது கூட இதையும் விற்கிறாங்க, மண்புழு உரமும் விற்பாங்க, அங்க கேட்டு வாங்கிக்கலாம். செம்மொழி பூங்கானுடைய தொடர்பு என்ன இல்ல, நீங்க சிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா நேரம் இங்க செம்மொழி பூங்கா உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா
1: வாங்கிட்டு போயிடலாம்.
0: இல்லன்னா உங்க பகுதியில் ஏதாவது புளியந்தோப்புக்கு பக்கத்துல பெரிய ஊர் சொல்லுங்க, வேற ஊர்
1: இந்த மாதவரம்
0: மாதவரம் இருக்கு பாத்தீங்களா, நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. மாதவரத்துல கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்கு, வெட்டினரி யூனிவர்சிட்டினு சொல்லுவாங்க, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போங்க, அவங்க ஒரு நர்சரி வச்சிருக்காங்க, அங்க ஒரு தோட்டக்கலை பண்ணை கூட இருக்குது, நீங்க அங்க கூட கேட்டு வாங்கலாம். கான்டாக்ட் நம்பர் இல்ல, நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க கேட்டா சொல்லிடுவாங்க, நர்சரி மாதவரத்துல தோட்டக்கலை நர்சரி வேணும் பாக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க, அங்க போய் நீங்க உள்ள வாங்கிட்டு
1: வந்துடலாம்,
0: அங்க உங்களுக்கு மலிவான விலையில கிடைக்கும். சரிங்களா, நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சரவணன் சார், ஆக்சுவலி உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக தான் நான் ஃபோன் போட்டேன்.
0: உங்க பேருமா?
3: பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: பானு பக்கத்துல இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா பக்க தூரத்துல இருக்கீங்களா தெரியல எனக்கு,
3: இல்ல உங்க ஸ்டேஷனுக்கு பேக் சைடு தான்.
0: நான் விளையாட்டுக்கா சொல்றேன்மா, வேற ஒண்ணு இல்ல, சொல்லுங்க.
3: ஆக்சுவலி என்னன்னா உங்க மார்னிங் 6:55 சொல்லுவீங்களே, ஒரு
0: மடல் மிஷின் மடல் மாணிக்கம்,
3: மடல் மாணிக்கம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், இன்னும் மோர் இன்ஃபர்மேட்டிவா ரிப்பீட் இல்லாம இருந்தா கூட நல்லா இருக்கும் ஃபீல் பண்ண. அப்புறம் உங்களோட கனெக்டிவிட்டி ஒர்க் இருக்கு, பீப்புளோட கனெக்டிவிட்டி பண்ணி நீங்க ஒர்க் பண்றது வந்து உண்மையிலே அப்ரிசியேஷன் வந்து. அப்புறம் எனக்கு ஒன் மோர் சொல்லணும், நீங்க சொன்னீங்க இல்ல செம்மன் வச்சா
0: கூடாதுன்னு,
3: அந்த அந்த செம்மன் வச்சுதான் நான் வச்சேன், பட் அந்த நீங்க ரோட் சைட்ல இருக்க அந்த மண் யூஸ் பண்ணாலும் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லாவே வரல, அது அது அந்த ஒயிட்டான பேட்ச் பேட்சாவே வந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் ஆஃப் இருக்கும் அது?
0: அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், அவரு கூட கொஞ்சம் சாணி குப்பை அல்லது மண்புழு உரத்தை கலந்து போடுங்கன்னு சொன்னேன், ஏன்னா அவர் ரோட் சைடில் இருக்கிற மண்ணை நான் பயன்படுத்துகிறேங்கிறாரு, அவருக்கு அதுதான் கிடைக்குது, அதனால் அவர் பயன்படுத்துகிறேங்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஒரு கொள்ளையில் போய் மண் வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் என்ன சொன்னேன் இது மாதிரி சாணி குப்பையை கலந்துக்க, ஏன்னா அது வந்து ரா அந்த அந்த மண்ணில் ஒன்றுமே இருக்காது,
3: அதனால
0: தான் நீங்கள் சாணி குப்பையை கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த மண் கொஞ்சம் என்ரிச் ஆகிடும்.
3: அப்புறம் அந்த ரோஸ் பிளான்ட் வந்து என்னதான் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம இது பண்ணி அந்த செம்மன் வச்சு வச்சாலும் ரொம்ப க்ரோத்தே வர மாட்டேங்குது, சீக்கிரத்துல அது ஸ்பாயில் ஆயிடுது, அது என்ன ரீசன் ஆஃப் இருக்கும் அது? ஈவன் அது செம்மன்லயே வச்சா கூட
0: இல்ல, எதுல வச்சீங்கனாலும் நீங்க என்ன பண்ணணும்னா ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ரோஸ் வச்ச உடனே ஒரு பூ பூத்திருக்கும், பூ பூத்த உடனே என்ன பண்ணீங்க, ஒன்று அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா அதை கட் பண்ணி ஒன்று உங்க தலையில வச்சுப்பீங்க, இல்லைன்னா ஒண்டி சாமிகிட்ட வைப்பீங்க, வச்சிருக்கீங்க ரைட்டுங்களா. அது மாதிரி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பூவை வந்து கட் பண்ணுறீங்க, கட் பண்ணும்போது பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும் ஒன்று, இன்னொன்று அந்த பூ வந்த கிளை இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து கீழே ஒரு அரை அடி விட்டு கத்திரிக்கோளால் பிசிறு இல்லாமல் கட் பண்ணி விடணும், கட் பண்ணிங்கன்னா அந்த கிளை மேலே மேற்கொண்டு வளராது, மேற்கொண்டு வளராமல் அது அது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா சைடில் கிளை வெடிக்கும், சைடுல கிளை வெடிச்சுன்னா அதுல துளிர் வரும், துளிர்ல பூ வரும். இது யாருமே ரோஜா செடியில இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாந்து ஒரு செடியை வச்சிருவாங்க, ஒரு பூ பூத்துரும், அந்த பூ பூத்து நம்ம எப்படியோ ஏதோ ஒரு வகையில அதை பயன்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் செடி பூக்கவே இல்லை பூக்கவே இல்லை அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
3: கரெக்டா
0: என்ன பண்ணுங்க, அது என்ன பண்ணுங்க, பூ பூத்த பிறகு அதுல இருந்து அரை அடி விட்டு பிசிறு இல்லாம கத்திரிக்கோளால கட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு டக்குன்னு கட் பண்ணீங்கன்னா பிசிறு இல்லாம கட் ஆயிடும், கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற க்ரோத் கட் ஆகிடும்,

0: கீழே வந்து கிளை வெடிக்கும். கிளை வெடிச்சுன்னா அதுல புது துளிர், அதுல பூ நிச்சயமா வரும். நன்றிமா, நன்றிமா. 11:50 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார்?
1: நிகழ்ச்சியில் நேயருக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை
0: இருக்கா, கொடுங்க.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 11:51 ஆயிட்டு இருக்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நம்பர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ
4: ஐயா. ஐயா
0: ஐயா வணக்கம்.
4: இயற்கை தூதுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா.
0: எப்பயுமே முதல்ல வரீங்க, இப்ப நீங்க கடைசியில வரீங்க.
4: ஆமா ஐயா, ட்ரை பண்ணா பத்மாஜம்மா மிஞ்சிட்டாங்க.
0: அந்த அம்மா மிஞ்சிடுச்சு இல்ல?
4: ஆமா ஐயா, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஐயா. முதல் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. நன்றி.
4: வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பான பணிங்க ஐயா நீங்க நீங்க செஞ்சிட்டு. அந்த 3 நிமிஷத்துல எவ்வளவு நிறைய விஷயம் ஐயா. அதாவது என்ன உங்களோ பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு எழுது படிக்க தெரியல ஐயா.
0: அதனால என்னங்க?
4: வேற வழியில உங்களை கலந்துக்க முடியல.
0: ஒண்ணும் பிரச்சனை இல்லை,
4: உணர முடியுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் ஐயா.
0: நல்லதுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லுவோம் இல்ல.
4: மரவள்ளி குச்சி இருந்துச்சுங்க ஐயா.
0: சரிங்க.
4: நீங்க திருவள்ளுவர் சுத்து கையில நம்ம பக்கத்துல இருக்க யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா.
0: உங்கள்ட்ட இருக்கா?
4: ஆமா ஐயா.
0: எவ்வளவு வச்சிருக்கீங்க?
4: கொஞ்சமா தான். அது போயிடுச்சு. அந்த எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி சொல்லணும்னு எடுத்துன்னு போனாங்க.
0: என்ன ரகம் சொல்லாமா? தெரியுமா ஏதாவது?
4: ரகம் தெரியல. நம்ம தோட்டக்கலையில தான் இருந்து எடுத்துன்னு வந்து வச்சோம்.
0: சரிங்க சரிங்க.
4: அது போயிடுச்சு.
0: வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம்.
4: ஆமா. அதே மாதிரி இந்த கோப்போர் புல்லு கொஞ்சம் இருக்கு ஐயா.
0: கோப்போர் வச்சிருக்கீங்களா?
4: நிறைய நிறைய தர முடியாது கொஞ்சம். அதாவது நான் ஒரே ஒரு கட்டையில உற்பத்தி பண்ணையா. அது இருக்கு. ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அதுதான் ஐயா. வேற ஒண்ணு இல்ல, செய்யணும்ன்றது இருக்கு.
0: புல்கரணை. ஆமா,
4: குடுக்க முடியாது.
0: ஆமா,
4: நம்ம பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா.
0: டில்லி ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
4: 7373
0: பேருந்து மேல கீழே பாப்பாங்க.
4: இன்னொரு விஷயம் ஐயா, நான் ஏரியில எங்க ஊரு நம்மளுக்கு இங்க திருவள்ளூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள ஐயா புண்ணப்பாக்கம்னு ஒரு கிராமம்.
0: சரி.
4: அங்கதான் இருக்கேன். அது ஏரியில மாடு ஓட்டுறப்ப அந்த பனைமரம் 2 மரம் இருக்கேன் ஐயா. அதுல இருந்து அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போடுவேன். முளைச்சி இருந்துச்சு.
0: சூப்பர்.
4: கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அது ரொம்ப வருத்தம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த ரோடு விரிவாக்கம்ன்றப்ப வயர்ல மண்ணெல்லாம் எடுத்தாங்க ஐயா.
0: போயிடுச்சா?
4: வருத்தமா இருக்கு.
0: நம்மளுடைய மாநில மரம் அது.
4: நானே வீட்டாண்டே கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். இங்க குளம் இருக்கு, அது சுத்தியாவது வைக்கலாம். பனை நாத்து
0: நிச்சயமா போடுங்க.
4: ஒரு 10 மரம் ஒரு 20 மரம் நம்மளால முடியும். அதாவது ஐயா சொல்றீங்களா?
0: ஆமா. மாநில மரம், நம்முடைய மாநில மரம் இந்த பனை மரம். இந்த பனை மரத்தை நிறைய பெருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு இயக்கத்தை கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் துவக்கினார். இதுக்காக நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக பேரூர் அடிகளார் கூட ஒரு கருத்தரங்கமே நடத்தினார். கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் அடிகளார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற இந்த பனை மரத்தை பற்றி நம்முடைய திருவள்ளூர் டில்லி ஐயா சிந்திச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. இது மாதிரி ஊர் ஊருக்கு ஒருத்தர் சிந்திச்சாங்கன்னா நம்முடைய மாநில மரம் அதனுடைய எண்ணிக்கை பெருகும். அதற்குண்டான வழிகளில் நம்மளை நாம் இணைத்துக்கொள்வோம். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர். 11:55 யார்?
1: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? நல்லா இருக்கேன். வாரியங்காவலா? நன்றி.

0: கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கே. ஏன் மழையே அதிகம் நமக்கு, ஆலங்கட்டி மழை வேற.
1: ஆகட்டும், அதுக்கப்புறம் நாலு நாளாவே ஓட்டு அடிச்சு சூரிய பகவான் செலுத்துறாரு,
0: அதனுடைய வேகம் இருக்கத்தானே செய்யும்.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நீங்க நம்ம விவசாயத்தை எப்படி பெருகிறது, விவசாயம் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா. ஏன்னா இந்த வீடு கட்ட ஆரம்பத்துல எனக்கு தெரியுது.
0: இப்ப அந்த மாதிரி வீடு கட்டுற இடத்துல பாறை இருந்துச்சுன்னா என்ன
1: பண்ணுவீங்க?
0: போடணுமா? அப்படியே இல்ல ஏத்த கூடாதா? பில்லர் போடணும்.
1: ஆமா, நம்ம பகுதியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கல்லு கல்லு வெட்டிக்கு.
0: ஆமா,
1: அது வெட்டிதான் நம்ம பகுதி பூரா வீடு கட்டினாங்க. இப்ப எல்லாமே வெளிநாட்டு மோகம் சொல்லக்கூடிய மோகம் எல்லாத்தையும் வேலை செய்ய ஆள் கிடைக்கல.
0: ஆமா,
1: அதனால இப்ப நாங்களும் என்ன செய்ய வேண்டியது, தென் பகுதியில இருந்து வரக்கூடிய கல்லு மண் அந்த இதெல்லாம் நாங்க ஏற்பாக்க வேண்டிய தெக்குச்சி கல்லுன்னு சொல்லக்கூடிய கல்லு
0: என்ன கல்லுங்க அது?
1: அந்த மாதிரி
0: இதுவா? அந்த
1: தெக்குச்சி கல்லு சொன்னாலும் நம்ம தஞ்சை மாவட்டம் திருவாரூர் அணைக்கரை பக்கம் பாத்தீங்கன்னா அந்த களிமண்ணா இருக்கும் சொல்றாங்க அந்த மண்ணு.
0: ஓ, சரி சரிங்க.
1: அதால அந்த வீடு கட்டினாக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: அப்படியா?
1: அந்த விவசாயத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்தாலும்
0: அப்படியா?
1: என்ன காரணம், மரம் எல்லாம் வச்சிருந்தால அனல் வந்து
0: அதனால
1: வீடு கட்டிட்டு ரெண்டு மரங்கள் வைக்கிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் தூய்மையான காற்றும் நல்ல மரம் சீக்கிரம் வரக்கூடிய மரம் கேட்டுக்கிறேன்.
0: நிச்சயமாங்க, புங்க மரம் வைப்பாங்க நம்ம புங்க மரம் வைக்கலாமே, யார் வேணாம்னு. புங்க மரத்தினுடைய காத்து வந்து அவ்வளவு தூய்மையானதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, நம்ம பகுதியில எல்லாம் அங்க தலையோரம் எதுவும் வச்சிருக்காங்க. நெடுஞ்சாலை ஆயிடுச்சு இல்ல நம்ம பகுதி?
0: ஆமா,
1: ஆளுநர் சாலை ஆயிடுச்சிங்க. வரையங்கவுல இருந்து திருச்சிக்கு
0: ரெண்டு
1: மணி நேரத்துல சமயபுரம் போல ஒன்னே மணி நேரம் தான் பஸ்ஸே போகுது.
0: ஆமா, டோல்கேட்டுக்கே நீங்க ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல போயிடுவீங்களே?
1: ஆமா ஆமா ஆமா, மூன்றரை மணி நேரம் மூணே மணி நேரம் ஜெயங்கண்டம் சமயபுரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே மணி நேரம் காரு.
0: ஆமாங்க,
1: ஒன்றரை மணி நேரம்.
0: ஆமாங்க, அது மாதிரி
1: ஆளுநர் சாலை இடத்துல நிறைய மரம் வேற எடுத்துக்காங்க. ரொம்ப அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா
0: வெப்பநிலை அதிகமா. ஆமா, ஏற்கனவே சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் நிறைய இருக்கிற மாவட்டம் அது.
1: அது வேற, அது வேற, எங்க பகுதியில அது வேற.
0: புங்க வைக்கலாம் இங்கயா, வேப்ப மரம் வைக்கலாம்.
1: அதான் எங்க வீட்டுல ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. வேப்ப வேம்ப வச்சுன்னு அவங்களுக்கு சாமி வந்து வேம்பெல்லாம் வச்சுனீங்கன்னு சொல்லி ஒரு அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஒரு உடம்பு சரியா இருந்தா சரி வேம்பு வைக்கிறோமான்னு சொல்லி வச்சு
0: வேம்பு வச்சிருங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது பழமர செடிகள் சின்ன சின்னதாக இந்த கொய்யா சப்போட்டா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொன்னால் மட்டும் போகாது. இவங்க ஐயா குளஞ்சிநாதன் போல் வீடு கட்டி முடிச்சுட்டு வீடை சுற்றி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தென்னம்புள்ளை, ஒரு கொய்யா, ஒரு சப்போட்டா, அப்புறம் நல்ல நிறைய இடம் இருந்துச்சுன்னா மாங்கசு செடி கூட வைக்கலாம். இன்னொன்று வந்து இந்த புங்க மரம், வேப்ப மரம், இதெல்லாம் தாராளமாக வைக்கலாம். கண்டிப்பாக மரம் வைக்கிறோம். மரம் வைத்து நம்முடைய சூழலை பெருக்குவோம். நல்ல வளமான இயற்கை சூழலில் நாம் வாழ்வதற்கு, நம்முடைய சந்ததியினர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வோம். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இப்போது நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. நான் நிறைவு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா எனக்கு அடுத்த நிகழ்ச்சி இருக்குது சார்னு தம்பி பிரகதீஸ்வரன் சொல்லிடுவார். 11:59 ஆயிடுச்சு. இந்த வகையில் இதில் பங்கேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவோர்
2: பிரகதீஸ்வரன்,
0: பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேருபவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக
1: இப்படிதான் மதுரையில் கேட்டாக மாயவரத்தில் கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக. ஆனால் வந்து நான் வந்து ரெயின்போ எஃப்எம்க்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பிடிவாதம் பிடிச்சி நான் வந்து வந்திருக்கேன். எதுக்காக அடம் பிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கு. நேரம் 12:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ கவிதா. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து அந்த மாதிரி ஒரு டாபிக் தான், அதாவது பிடிவாதம். இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப பிடிவாதம் பிடிப்போம், ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிடிவாதம் இருக்கும். ப்ளஸ் வந்து பிடிவாதம் பிடிச்சு தான் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளால் சில விஷயங்களை வந்து விட்டே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற விஷயம் என்ன, நீங்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய இல்லை உங்களால் விட்டு கொடுக்க முடியாத விஷயம் என்ன அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நேர்கள் வந்து எந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 0444 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சரி ஓகே, நேயர்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர் அதுக்குள்ளே வந்து லைனில் வராங்க. யார் முதல் நேயர் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய இல்லைன்னா விட்டே கொடுக்க முடியாத அந்த விஷயம்
2: என்ன?
1: விட்டு கொடுத்துருவீங்க, எதுக்குமே பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்க. விட்டு கொடுத்துருவீங்க, எதுக்குமே பிடிவாதம்லாம் பிடிக்க மாட்டீங்க.
2: எல்லா
1: விஷயங்களும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பின்ன வேற என்னங்க ரீசன் இருக்க முடியும்? அடம் பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்களே. சரி சரி, ஒரே சிரிப்பு தான். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பிடிவாதம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடிய, அதிகமா பிடிவாதம் பிடிக்கக்கூடிய இல்லைன்னா அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இல்லை இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு தான் வந்து நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம்.

0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: சசிகலா.
0: சசிகலா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா?
1: ஆமா ஆமா மேடம்.
0: சரி சரி, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? சொல்லுங்கம்மா, உங்களால விட்டே கொடுக்க முடியாத ஒரு விஷயம், இல்லைனா அதிகமா அடம் பிடிக்கிற, பிடிவாதம் பிடிக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க?
1: எனக்கு விட்டே கொடுக்க முடியாத ஒரு விஷயம்னா, எனக்கு வேணுங்கிற பொருள் உடனே எனக்கு வாங்கி தரணும்.
0: வேணுங்கிற பொருள் வாங்கி தரணும்.
1: ஆமா, வேணுன்ற, அதாவது வந்து நான் வந்து அது மாதிரி வந்து தேவையில்லாத பொருளும் கேட்க மாட்டேன். வேணுங்கிற பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும்தான் கேட்டேன். அது வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா ரொம்ப பிடிவாதம்
0: பண்ணுவேன்.
1: அந்த ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்.
0: பொருட்களுக்கு மட்டும்தான் அந்த பிடிவாதம் அடம்லாம், அப்படிதானே?
1: ஆமா.
0: சரி, ஓகே, நன்றி நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஓகே, நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க நாங்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து அதே பாட்டு தான் ஓப்பனிங்கில் போட்டேன். ஆ, நல்ல பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கட்டானோன்னு நினச்ச பாட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டு. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாங்க, அந்த பாட்டு தான். எஸ் ஜானகி அவங்களோட வாய்ஸில், கங்கை அவரோட வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க. ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க விட்டே கொடுக்காத ஒரு விஷயம் இல்லைனா பிடிவாதம் பிடிச்சு நான் பெறக்கூடிய அந்த ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். நேர்ல வந்து நேயர்கள் வந்து என்னிறாங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரீங்கன்னு பேசுறீங்க?
1: நீங்க
0: பிடிவாதம் பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லனா விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம்.
1: எங்க புள்ளைய ஒரு பொருள் ஒரு டிரஸ் ஏதோ கேப்பேன், வாங்கி கொடுத்தா பாப்பான்னு வச்சுக்கோ, வாங்கி கொடுக்கணும்னா எனக்கு கோவமா வந்துடும்.
0: கோவமா வந்துருமா?
1: ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒரு நாள் போட்டு அந்த பொருள் உடனே வந்து எனக்கு வீட்டுல வந்துடும்.
0: அப்படியே பிடிவாதமா பேசாம இருப்பீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிமா நன்றி.
1: ஆ நன்றிமா
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க இங்க இருந்து?
2: உமாமகேஸ்வரி பேசுறேன் மேம், பம்மல்ல இருந்து.
0: பம்மல்ல இருந்து. ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். உமா மகேஸ்வரி கால் பண்ணிருக்கீங்கல்ல?
2: அடிக்கி கேப்பேன், நல்லா இருக்கும் மேம்.
0: அப்படியா? நன்றி நன்றி நன்றி. ஓகே மேம், இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா நீங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிகமா பிடிவாதம் பிடிக்கிறது இல்லைன்னா உங்களால விட்டே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கேன், சொல்லுங்க.
2: விட்டே கொடுக்க முடியாத விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிடிவாதம் பிடிப்பனா இப்போ என்ன இப்படி டக்குன்னு கேட்டீங்க?
0: ஒரு வாரம் கழிச்சு வந்து கேக்கவா?
2: இதுதான் வேணான்றது
0: சொல்லுங்க.
2: இப்போ வந்து பிடிவாதம் பிடிக்கிறனா இப்போ லைக் இப்ப என்னோட மேரேஜ்லதான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நான் போட்டேன், இந்த மாதிரி இருக்கணும் இந்தந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனா எல்லா அது வரி நடக்க முடியும்னு இருக்க முடியாது இல்லையா? லைக் இப்ப மேரேஜ் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, கூரை புடவை தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பட்டு புடவை கட்டி லைக் அது ஒரு மெமரி, அதோட போட்டோல இருக்கணும், லைக் அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனா இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு. அது நம்மளால எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் நடக்க முடிய மாட்டேது. அதனால நம்ம வாழ்க்கையில பிடிவாதம் பிடிச்சா நடக்கும்ன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது,
0: ஒண்ணுமே கிடையாது. சரி, வேற எதுக்காவது அடம் அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களா? அடம் பிடிச்சிருக்கீங்களா?
2: வேற ஏதாவதுன்னா ஜாப் போயே ஆகணும்ட்டு அடம் பிடிச்சிருக்கேன். லைக் வந்து லாங் டிஸ்டன்ஸா இருக்கு போவாதீங்க அப்படின்லாம் நிறைய.

0: ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. எனக்கு நான் செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்த்து இப்ப வந்து ஜாப் வந்து போயிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர்,
0: ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அது
1: கண்டிப்பா கண்டிப்பா சில விஷயங்கள் வந்து நம்ம அடம்புடிச்சாதான் கிடைக்கும், சில விஷயங்கள் அடம்புடிச்சாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல.
0: கரெக்ட், அதேதான்.
1: ஆனா கூறப்படுவ விட இந்த ஜாப் கிடைச்சது உங்களுக்கு இன்னும் பெரிய விஷயமா இருக்குல்ல.
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்பவே
1: சூப்பர்மா, சூப்பரா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு உங்களால. ஜாப் போகணும்னா அடம் பிடிக்கணும் பெண்கள், அது வந்து தெரியுதுங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி, நல்லா இருக்கீங்களா?
2: என்னையா
1: பண்ண உனக்கு பண்றோம் வேற எப்படி.
2: முன்னாடி கல்யாணத்துக்கு முன்ன அடம்னா இப்போ செயின் செஞ்சாங்க. எனக்கு வந்து லாங் செயின் தான் செய்யணும், எனக்கு அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 84 இல்ல அவங்க அப்படிலாம் கிடையாது, எங்க வீட்டுல உனக்கு நெக்லஸ் தான் போடுவோம், செயின் தர மாட்டோம் போட மாட்டோம் அப்படின்ட்டு நெக்லஸ் பண்ணிட்டாங்க. நெக்லஸ் போடவே இல்ல கடைசி வரைக்கும். பழைய மாடல் போடவே இல்ல, அப்படியே இருந்து அப்புறம் அதே அந்த சின்ன சின்ன கண்ணிகள்லாம் விட்டுட்டு மாத்திட்டேனா மாத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த லாங் டேன் நான் வாங்கல.
1: அது எங்க வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்ல அது வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்துட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல அந்த செயின் வந்து மாத்திட்டேன், நான் எங்க வீட்டுக்கு வந்து மாத்திட்டேன்.
1: அதானே பார்த்த மாலினி தேவியா?
2: வணக்கம்
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க பேசுறீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்க கூடிய விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம்
3: வந்து ஒரு லாங் டிரைவ் போணும் ECR-ல. அது வந்து கொஞ்சம் பிடிவாதம் தான். அது போக முடியலன்னா கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். அது போனாதான் ஃப்ரீயா இருக்கு. அது வந்து ஒரு மஸ்ட்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் நானு. அது கொஞ்சம் புடிவாதம், எல்லாரும் சொல்லுவாங்க என்ன எல்லா மாசமும் அப்படி நடக்குமா அப்படிம்பாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 6 மாசமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.
1: லாங் டிரைவ் போறதா இல்ல போகாம இருக்கிறதா?
3: இல்ல இல்ல போகாம இருக்கிறது இல்ல, போறது.
1: தெளிவா சொல்லுங்க. சரி சரி,
3: லாங் டிரைவ் போறது நடந்துட்டு இருக்கு. தெரியல டே கண்டினியூ ஆகுமான்னு.
1: ஆகும் ஆகும், நீங்க தான் அடம் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆகும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
1: நன்றி நன்றி. நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய அடம் பிடிக்கக்கூடிய இல்லை பிடிவாதம் பிடிக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 044 அப்படின்னு டயல் பண்ணி 298-6-00-38 மற்றும் 298-5-2-05-54 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு, திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படத்துலேருந்து 2 இல்லை நீ 1 அப்படிங்கிற பாட்டு. மனோன் ஜானகியோட வாய்ஸில், வாலிவுட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:00

0: நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடிய இல்லைனா உங்களால் விட்டே கொடுக்க முடியாத அந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார், யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து?
1: ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கிறேன். நான் பிடிவாதம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்பா அம்மா எல்லாம் இருக்கும் போதுல இருந்து இந்த பிறந்த நாள் வருது இல்ல, பிறந்த நாள் பர்த்டே அப்போ வந்து எப்படின்னாலும் அப்பாட்ட இருக்கும்போது வந்து எங்க வீட்டுல 5 பிள்ளைங்க, ஆனாலும் எங்க அப்பாட்ட நச்சரிச்சு, அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு, அதாவது பர்த்டே அன்னைக்கு நியூ ட்ரெஸ் வேணும் அப்படின்றது. அப்ப வந்து டீச்சர் தான், ஆனா வந்து 5 பிள்ளை இல்ல, அதனால உனக்கு கிடையாது, இல்ல எல்லாருக்கும் மாதிரிதான் உனக்கு அப்படிம்பாங்க. ஆனா எங்க அப்பாட்ட நச்சு பண்ணி பண்ணி பண்ணி நான் ட்ரெஸ் வாங்கிடுவேன்.
0: என்ன ஸ்வீட் பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு கேக் பிடிக்கும்.
0: கேக் பிடிக்கும். கேக் தான் சொல்றீங்களா? இன்னொன்னு ஒரு ஸ்வீட் சொன்னீங்களா, அது என்ன ஸ்வீட்?
1: அந்த என்னது அந்த ஃபேமஸ்
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுங்க, எங்கேருந்து?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களால விட்டே கொடுக்க முடியாதா இல்லதா பிடிவாதம் பிடிச்சு நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்க.
2: பிடிவாதம் பிடிச்சு நான் வாங்குறது பாத்தீங்கன்னா காய்கறி தான்.
0: காய்கறியா?
2: ஆமா ஆமா.
0: சூப்பர், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால அந்த விஷயத்த பிடிவாதம் பிடிக்கிறீங்க.
2: ஆமா, நான் என்னால விடவே முடியாது. அதை காய்கறிகளை வந்து எப்பவுமே நிறைய வாங்குவேன். அப்ப ரொம்ப கஷ்டப்படும் போது பிள்ளைகள நண்டு சுண்டு இருக்கும், தையல் தொழில் தச்சு வாங்கிட்டு வருவேன். அப்ப எங்க சொந்தக்காரவனா சொல்லுவாங்க, இவ்வளவு கஷ்டத்துல இங்கிட்டு கூட நிறைய காய்கறி வாங்கி சாப்பிடணும், தேவையா?
0: உடம்புக்கு நல்லது, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க.
2: ஆமா, நான் சொல்லுவேன், நீங்க கறிமீன் எல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க, அது உங்க உடம்புக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என்னால வாங்க முடியாது இந்த விற்கிற விலைவாசியில. அதனால நான் கீரை என்ன 10 ரூபாய்க்கு வாங்குறேன், காய்கறி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறேன், 30 ரூபாய்க்குள்ள காய்கறி கூட நிறைய வாங்கினா உங்களுக்கு என்னப்பா, நான் காய்கறி சாப்பிடுறேன், நீங்க நல்லத பிள்ளை சாப்பிடுங்கப்பா. எங்க உடம்ப நல்ல ஆரோக்கியமா நாங்க பாத்துக்கிட்டா தானே எல்லாம் எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியே வந்து நாங்க ஜெயிக்க முடியும் எங்க வாழ்க்கையில அப்படின்னு அந்த நேரத்துல சொல்லுவேன். எங்க அம்மா மத்த தேவையில்லாத எந்த பொருளுமே வாங்க குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது, கடையில உள்ள உணவு பொருள்களையும் வாங்க விட மாட்டேன்.
0: குடிவாங்க. சூப்பர்மா, உங்களுக்கு தனியா ஒரு கிளாப்பே நான் குடுக்கறேன்.
2: ஆமா, 3 பொண்ணுகளுமே கடையில சாப்பிட மாட்டா, பயப்படுவாங்க. அம்மா டி கடையில ஏதாவது வாங்கினா அம்மா பேசுவாங்கன்னு. வாங்க, உங்களுக்கு பணியாரம் வேணுமா? வாங்க, ரவ பணியாரம் செஞ்சுத்தாரு வீட்டுல. உங்களுக்கு என்ன வேணும், வடை வேணுமா? அதான் பாப்பா உடனே போட்டுத்தாரு, வீட்லயே செஞ்சு கொடுப்பேன். அதனால நாங்க ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறோங்கம்மா.
0: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி. சூப்பரா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 12:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியில ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டுக்கு அப்புறமா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் படத்துலேருந்து கன்னத்தில் வை அப்படிங்கிற பாட்டு. ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டு. வைரமுத்தோட வரிகளில் சிற்பியோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டி இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே செமதூள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்:

நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரியால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல்

0: நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
1: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை

இதன் மூலம் 8200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில், கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன், இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தொடங்கும் இந்த பருவமழை 3 தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம். நீங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம், இல்லைனா நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி இந்த விஷயத்தை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா எந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சில பேர் வந்து புடவை விஷயங்களை சொன்னாங்க, சில பேர் வந்து காய்கறியை சொன்னாங்க, சில பேர் சாப்பாடை சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், வெளியில் போகிறத என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா, அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் வந்து நல்லது தான். எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களும் பிடிவாதம் பிடிச்சு தான் கிடைக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எங்கே வந்து பிடிவாதம் தப்பாகுது அப்படின்னு வச்சிங்கன்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது, அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வேலை எனக்கு நான் ஜாப் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன், அதனால் வந்து நான் இன்றைக்கி ஜாப் போயிட்டுருக்கேன், நல்லா சம்பாரிச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் பிடிவாதம் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிடிவாதத்தை நீங்கள் பிடிக்கலாம். அதே நேரம் வந்து குழந்தைங்க வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிப்பாங்க. அதை வந்து பெற்றோர்கள் வந்து கண்டுக்காம, ஐயோ என் பையன் வந்து பிடிவாதம் பிடிக்கிறான், எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக பேசுறது, அவங்க முன்னாடியே பெருமையாக பேசும்போது என்ன, அப்போ பிடிவாதம் பிடிச்சா வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துடும் அவங்க மனசுக்குள்ளே. ஸோ அந்த விஷயத்த வந்து குழந்தைங்க மனசுக்குள்ளே வளர விடக்கூடாது. இதுதான் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிடிவாதங்கிறது வந்து ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த விஷயம் வேண்டாங்கிறதுக்கும் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். இதுதான் வந்து நான் இன்னைக்கு விஷயம் நிகழ்ச்சியில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன், பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் அதாவது 2:30 உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜி கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:01 ஆயிருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் 60கள் மற்றும் 70களிலிருந்து இனிமையான பாடல்களை போட்டு மகிழ்விப்பது உங்கள் அன்பு ஆர்ஜே பிரகதீஷ். திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பூஜைக்கு வந்த மலைரேவா என்ற பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்களது குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

முதல் பாடல் பூஜைக்கு வந்த மலரே, அப்படியே மலருன்னு சொல்லிட்டு மங்களகரமாக கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்ந்த கரை மறந்தாயோ என்ற பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரலில், கண்ணதாசின் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எல்ஆர் அஞ்சலி மற்றும் எஸ் என் சோபனா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:16 ஆயிட்டு இருக்கு. திரைக்காணும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:21 ஆயிட்டுருக்கு. இந்த மயக்கமான இந்த மாலை இந்த பொழுதில் மயக்கம் என்ன என்று தொடங்கக்கூடிய வசந்த மாளிகை திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள் மற்றும் கே வி மகாதேவன் இசைகள். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் செய்திக்குறிப்பு 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை படிப்பிற்கு

0: சேர்க்கை. 2026 2027 ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு, உணவு தொழில்நுட்பம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வளத்துறை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கையின் விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாட்டு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ் மற்றும் அயல்நாட்டு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ் மற்றும் அயல்நாட்டு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2006 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஆர் வானதி விஜயலட்சுமி அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
7: வானொலியில காலையில நாங்க அப்பா நியூஸ் கேட்டுக்கிட்டு நான் இன்று ஒரு தகவல் கேட்டுக்கிட்டே தான் கல்லூரிக்கு ரெடியாகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திரு தென்கட்சி சாமிநாதன் ஐயா பேசுறேன். இன்று ஒரு தகவல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ அவசரமா காலையில் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இல்லை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த டைமில் அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்வோம். என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக அவரும் அந்த ஒரு நகைச்சுவையோடு ஒரு ஒரு தகவலை ஒரு தாட் ஃபார் த டே மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இதுவாக தான் வானொலி இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்றென்றும் சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்குவேன். அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாத ஒன்று.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் அப்படின்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 1:37 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படத்திலிருந்து அன்று வந்ததும் அதே நிலா. இப்போ என்னதான் வெயில் அடித்தாலும் மாலை வேளையில் வரக்கூடிய நிலா வரவேற்கிற மாதிரி அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கேட்போம். பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 1:41 ஆயிட்டுங்க. திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்த உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா என்ற பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியது. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.
1: புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாம்.

நேரம் 1:46. திரைக்காலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், SV பாலசுப்ரமணியம் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 1:50 ஆயிட்டு இருக்க திரைக்கான நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணே கனியே முத்தே. என்னப்பா குஞ்சிரியான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, கண்ணே மணியே முத்தேன்னு. ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: கண்ணே கனியே முத்தே மணியே.

0: சீதா.
1: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
0: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
1: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
0: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
1: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லையே கேப்பனே.
0: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
0: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

நேரம் 1:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சரி, இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாதா என்ற பாடலை கேட்போம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களுக்கு தொகுத்தது உங்கள் அன்பு ஆர்ஜே பிரகதீஷ். நான் இத்தோட கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சி

0: சில கவிதை உங்களோட இணைகிறாங்க. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: ஹேய் யூ, கண்ணு

0: மலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு,
1: பனிமலர் பார்வை.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில்

0: யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
1: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
0: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
1: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறேன்.
0: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
1: இல்லை, அதை டியூன் பண்ணி தான்
0: கேட்குறேன். உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து ரேடியோ?
1: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
0: நான் செய்தி கேட்குற நேரம்னுனே எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்கன்னு?
1: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால்
0: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுனா நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய பாட்டு கேட்டுருப்பீங்க. உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
1: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
0: இல்லை, சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது கேட்டிருக்கேன்.
0: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
1: அது லாங் சவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
0: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்குறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
1: அது அப்போது வந்து இந்த வாழ்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூடிட்டு தெளிவாக கேட்குது.
0: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துக்கிட்டு போயிடலாம்.
1: அப்போது வந்து அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவாக இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் குலத்தை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
0: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால, வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்குறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட்டு வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்குறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
0: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுகிறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
0: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராதுல்ல. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும், நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னென்னா, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்.
0: இல்லை, இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் ரேடியோவில் போகுது.
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் இந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்களை பிடிக்கும், அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு
0: இருக்கு. சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் குலசேரிப்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகளை நம்ம இப்போ கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றுக்கு விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்போமாவது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட 1 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பம் வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகளாக தான் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த ஊர்லேருந்து வர. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். என்ன சேனல் அந்த உழவர் உலகமா, அது விரும்பி கேட்போம். கிராமம்னால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
4: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னாலே ரேடியோ தான் கேட்டிருப்போம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில் தான், நியூஸ் அதில் தான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. எல்லாம் நியூஸ் பேப்பரும் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலங்குறிச்சி. டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம் கேட்டிருக்கேங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லேயே ரேடியோ வந்து எதில் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசாக அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சுருப்பாங்களே வீட்டில், அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதில் தான் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்தால பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக வைப்பாங்க, கேட்போம்.
0: மற்றவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்கள் வந்து அந்த டைம் டிவிலாம் கிடையாது கிராமத்தில், ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில் இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்கள் போய் அங்கே இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது?
1: டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அதான் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். Rainbow FM.

31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சிக்கு அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஒரு சூப்பர் சூப்பரான மெலடிஸா உங்களுக்காக பிளே பண்றதுக்காக வந்திருக்கிறது நான் அஜய் கவிதா. நிகழ்ச்சியில முதல் பாடலா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைதிலி என்னை காதலி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, ஒரு பொன்மானை நான் காண அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் அந்த அந்த பாட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் அழகு அழகு சேர்க்குற மாதிரியான ஒரு குரலாக வந்து அது இருக்கும். டிராஜேந்திரோட லிரிக்ஸில், டிராஜேந்திரோட மியூசிக்கில் இந்த பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

என்ன மாதிரி ஒரு அழகான பாட்டு பார்த்தீங்களா? ஒரு பெண்ணை இவ்வளோ அழகாக வர்ணித்து இந்த வரிகளை டி ராஜேந்திரன் எழுதியிருக்காரு. அதை இன்னும் அழகாக எவ்வளோ சூப்பராக வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் இந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 2:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அவர் போகக்கூடிய அடுத்த பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மபத்தினி அப்படிங்கிற படத்துலேருந்து நான் தேடும் செவந்தி பூவிது அப்படிங்கிற பாட்டு. இளையராஜா அண்ட் எஸ் ஜானகியோட வாய்ஸில், கண்மணி சுப்புவோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 2:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு பூக்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூளு. அடுத்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜே கவிதா.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் L&T நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் கூட நான் இணைஞ்சிருக்கிறேன். நான் வந்து ஆர்ஜே கவிதா. ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அதாவது நம்ம எப்படி இருக்கோம், அதாவது நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, நம்ம பசங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து யாருமே பார்க்கறதில்ல. ஈவன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல் ஓடினா கூட அவங்களாவது பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, உடம்பே பார்த்துக்க முடியல, மனசு எப்படி பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஹெல்த்தை எப்படி வந்து பாதுகாக்கலாம், பராமரிக்கலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான டாக்டர் இணைஞ்சிருக்காங்க, டாக்டர் ஜனனி. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன். ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஓகே டாக்டர், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எதனால வந்து அவங்களோட மனநிலைமை இருக்கிற பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பே பார்க்க முடியல, மனசு எங்கே பார்க்க முடியுதுங்கிற மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. இப்போ காலகட்டத்தில் இருக்கிற பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா. நம்மளோட பேரண்ட்ஸ், அட் இஸ் என்னோட பேரண்ட்ஸோ என்னோட ஜெனரேஷனில் இருந்த பேரண்ட்ஸ்க்கு இருந்த ஸ்பீட் ஆஃப் லைஃபுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு உண்டான லைஃப்ஸ் ஓட ஸ்பீடும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஓடிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒர்க், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க, நைட் டியூட்டிஸ் பண்ணுறாங்க, போத் மென்னும் விமனும் சொல்கிறேன்.
1: ஓகே.
2: ஸோ அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கு லிட்ரலாக சொல்லணும்னா மூச்சு விடுறதுக்கே எங்கள் டைம் இல்லையேங்கிற மாதிரி இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம மனநிலைமையை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கே அங்கே ஒரு யூனோ ஸ்பேஸே இல்லைங்கிறது தான் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி சேட் திங். கோல்டு வந்ததுன்னா டாக்டர் போய் பார்க்குறோம், ஃபீவர் வந்தால் டாக்டர் போய் பார்க்குறோம், ஆனால் மனசு மட்டும் பிரச்சனையாக இருந்ததுன்னா யூனோ வி ட்ரை டு சால்வ் இட் ஆர் செல்ஸ். ஸோ அங்கே தான் ஐ திங்க் வி ஆர் மேக்கிங் அ பிக் மிஸ்டேக். நம்மளோட மனசு தான் ஆக்சுவலி ப்ரைமரி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்.
1: ஓகே, இதை வந்து நம்மளோட மிஸ்டேக், அதாவது குழந்தைங்களோட மிஸ்டேக்கா இல்லை வந்து பேரண்ட்ஸோட மிஸ்டேக்கா, இதை எப்படி எடுத்துக்கிறது?
2: மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இக்னரன்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான,
1: பெருசாக கண்டுக்கிறது இல்லை.
2: எக்ஸாக்ட்லி, அதை முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறது தானே தவிர ஒரு மிஸ்டேக்னு இல்லை. இதுவும் இம்பார்ட்டண்ட் என்னோட அன்றாட வாழ்க்கையில், எப்படி எனக்கு நிறைய விஷயங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அது மாதிரி இதுக்கும் நான் தனியாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி, நான் கொஞ்சம் எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வரணுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம்.
1: அவங்களுக்காக நம்ம உடம்ப பார்த்துக்கணுங்கிறது, மனசை பார்த்துக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு வரணும்.
2: கண்டிப்பாக.
1: இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேரண்ட்ஸ் சந்திக்கிற ஒரு மனநிலை பிரச்சனைனா எதை பார்க்குறீங்க டாக்டர் நீங்கள்?
2: ஸ்ட்ரெஸ், அது வந்து எல்லாருக்கும் உண்டானது. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நிறையவே இருக்குது, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பல விதத்தில் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வீட்டில் இருக்கிற பசங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களாகட்டும், அவங்க நடுவில் இருக்கிறதுனால ரெண்டு சைடு மக்களையும் அவங்க தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க் பிளேஸில் இருக்கிற கலீக்ஸோட தே ஹாவ் டு பேலன்ஸ் அவுட் இமோஷனல் இஷ்யூஸ். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது யூனோ நிறைய இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அவங்க பார்க்கறதுனால கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் ஓவர்வெல்மிங் டு அ லாட் ஆஃப் தெம்.
1: ஓகே, ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மனநிலை பிரச்சனைனா எப்படி சொல்வீங்க, எப்படி பார்க்குறீங்க, என்னென்ன பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இந்த குழந்தைய கொண்டு வர்றதுக்கு?
2: சி, குழந்தைய வந்து பெற்றுக்கிறதுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் அவங்கள பேரண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே இட்ஸ் பிகமிங் அ சேலஞ்ச். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா

0: பேரண்டிங் டெக்னிக்ஸ்ல எது வந்து கரெக்டான டெக்னிக் அப்படிங்கறதே இப்ப நிறைய பேருக்கு குழப்பத்துல இருக்காங்க. நிறைய இன்புட்ஸ் வருது நம்மளுக்கு சோசியல் மீடியா மூலமா, மக்கள் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. அந்த காலத்துல நாங்க இப்படி எல்லாம் பேரண்ட் பண்ணோம், நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சோ மெனி டிஸ்கிரிபன்சிஸ். அதனால பேரண்ட்ஸ்க்கு வந்து எடுத்த எடுப்பிலேயே வந்து ஐயோ நம்ம குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நம்ம குழந்தைய வந்து நல்லபடியாக நம்ம வளர்க்கணும், நம்ம வேல்யூஸோடு வளர்க்கணும், அவங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம வந்து கொண்டு வரணும், அவங்கள ஸ்போர்ட்ஸ்லேயும் வைக்கணும், படிப்புலேயும் அவங்க ஷைன் ஆகணும், இந்த மாதிரி அவங்களே ஐ ஃபீல் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங். ஏன்னா அந்த குழந்தைய வந்து என்னென்ன அவங்களால பண்ண முடியலையோ சில நேரம் அந்த குழந்தை அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதுவே ஐ ஃபீல் இட் பிகம்ஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ் ஃபார் பேரண்ட்ஸ்.
1: ஆமாம், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் ஆசை நிறைவேறல, அதனால என் குழந்தைய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
0: அப்சல்யூட்லி.
1: ஓகே டாக்டர், ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இப்போது சொசைட்டியில். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா சில அடிப்படை சிம்டம்ஸ் அவங்களுக்கே அந்த பர்சன்க்கே எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் சரியாக வராது, பசிக்காது, எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும், எதுவும் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு ஃபோக்கஸ் இருக்காது எதுலேயுமே. ஒரு காரியத்தை நம்ம எடுத்தோன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸே இல்லாத மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த பர்சனே, அந்த பேரண்ட்டே ஃபீல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப அப்படி ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்றது, ரொம்ப இமோஷனலா இருக்கு, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த பர்சனே ஃபீல் பண்ற சில விஷயங்கள். இதே மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களும் இதை தே வில் ஸ்டார்ட் நோட்டீசிங். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பேரண்ட் ரொம்ப கோவப்படலாம், குழந்தைங்களை பிடிச்சி திட்டலாம், எந்த யூனோ ஒரு காரணம் இல்லாம இருக்கிறதுக்கோ, இல்ல ஒரு சின்ன காரணத்துக்கோ, இல்ல அவங்க ஸ்பவுஸ் ஒரு பார்ட்னர் மேல அவங்க கோவப்படலாம், இல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரோடையும் விட்டுட்டு வித்ட்ரான இருக்கிற மாதிரி அவங்க இருக்கலாம். இதையும் ஃபேமிலி வில் நோட்டீஸ். ஸோ அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் நம்ம தென்படும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 298-5-2-05-54 இந்த ரெண்டு நம்பரை கால் பண்ணி எங்கள் கூட பேசலாம். திரும்பவும் நம்பர் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 298-5-2-05-54 ஸோ கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுங்க, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு, என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்காக இது, மின்சார கனவு படத்துலேருந்து தங்கத்தாமரை மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 3:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களோட மனநிலத்தை எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட டாக்டர் ஜனனி அவங்க தான் பேசிகிட்ருக்காங்க. நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-55544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம பேரண்ட்டோட ஹெல்த்தை பற்றி, மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நேயர் ஒருத்தர் திருப்பியும் வராரு, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், டாக்டருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
1: காயத்திரையிலேருந்து வெங்கடன் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி பேரண்ட்டு இது மாதிரி தூக்கம் இருக்க மாட்டாங்க,

0: டிப்ரெஸ்டா இருப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, எரிஞ்சு விடுவாங்க அப்படிலாம் சொல்றீங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை கூட்டுன்னு வந்து காமிச்சு கவுன்சிலிங் அது மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்களா? வாட் இஸ் த ப்ரொசீஜர், என்ன அதுக்கு ஃபாலோ பண்ணணும், எப்போ கூட்டிட்டு வரணும்? அது ரொம்ப ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டுனா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். ஃபர்ஸ்ட் லெவல்லே வி வாண்ட் டு ஃபினிஷ் அப் அப்படின்னு இருக்கும்போது என்ன நம்ம பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்
1: மேம். ஓகே சார், நன்றி சார், சொல்லுங்க மேம்.
2: நல்ல கேள்வி, தேங்க்யூ சார் அந்த கேள்விக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இதுலேயே ஃபஸ்ட்டு சேர்த்து செகண்ட் ஸ்டேஜ், தட் இஸ் மைல்டு மாட்ரேட் சிவியர் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு பேரண்ட்டோட மனநிலை பாதிக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், ஃபேமிலியாக இருக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸியர் டு ட்ரீட். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே மனசு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாருமே முன் வந்து அதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறையா பேருக்கு அது வந்து ஐயோ நம்ம போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணுமா இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறது இட்ஸ் வெரி காமன். ஸோ ஸ்டிக்மா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறையா பேர் முன் வரமாட்டாங்க. ஏன்னா இது இட் இஸ் லுக்ட் அட் ஆஸ் இஃப் இட்ஸ் அ வெரி ஷேம்ஃபுல் திங், நம்மளை வந்து பைத்தியம் பட்டம் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் மக்களுக்கு ஜென்ரலாகவே உண்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே இருக்கும் போது அவங்களோ இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மைல்டாக இருக்கும் போது ஃபேமிலியோட சப்போர்ட்லேயே இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் சார்ட் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இல்லை, வாட் எவர், குழந்தைங்களுக்கும் அம்மா யூனோ பேரண்ட்ஸ்க்கும் ஏதோ செட்டில் ஆகலை வாட் எவர் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளால் அதை பண்ணிக்க முடியும்னா வெரி குட். இல்லை இது அதோட மீறி போகிற மாதிரி இருக்குது, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன் கிட்ட எடுத்து சொல்லி இதில் ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு யூனோ இட்ஸ் அ என்ன சொல்கிறது இட்ஸ் அ ப்ராப்ளம் வித் அ மைண்ட், நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசலாமே அப்படின்னு நம்ம கவுன்சில் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோடு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா தே கேன் கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். சில நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அவங்க வர தயக்கப்படலாம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கிறது தான். பட் இப்படி வராங்க கவுன்சிலர்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டயோ அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வி ட்ரீட் சார்.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க, தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஓகே டாக்டர், ஸோ தொடர்ந்து பேசுவோம், ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்காரு, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார்.
4: வணக்கம் வணக்கம் சகோதரி, நான் வேலூர்ல இருந்து சாமி நான் பேசுறேன். அம்மா கிட்ட பேசுறேன், மருத்துவர் கிட்ட.
1: பேசுங்க சார் தாராளமா.
2: வணக்கம் சார்.
4: வணக்கம்மா, நான் வேலூர்ல இருந்து சாமி நான் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
4: அப்பாவுக்கு வந்து 78 வயது ஆன போது, இப்ப இல்ல அவரு காலம் ஆயிட்டாரு, சிறுமூலையில வந்து இதே மாதிரி வெயில் காலம் வேலூர் வெயில பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த ரத்த குழாய் வந்து சுருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு சிஎம்சியில தான் நாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவர் பெரும்பாலும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலும் இல்ல அண்ணன் வீட்டு அக்கா வீட்டுக்கு போனாலும் வந்து முதல்ல வீட்டுக்கு போகணும்ன்றதுதான் அவர் எய்மு. எந்த டேப்லெட்டும் அவருடைய லைஃப்லயே வந்து எடுத்துக்கிட்டது கிடையாது, மெடிசன் எதுவுமே, எல்லாமே சத்தான உணவு சாப்பிடுவாரு, மூலிகை அந்த அளவுக்கு இது பண்ணுவாரு. எனக்கு வந்து எங்க ட்ரீட்மெண்ட் வேணாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து வந்து போவோம் நினைவு, அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப நாங்க எவ்வளவு நாள் கேர் எடுத்து பார்த்தோம், அதன் பிறகு பக்கவாதம் வந்துடுச்சு கை கால் செயலிழப்பு. டாக்டர் சொல்லிட்டாங்க சர்ஜரி பண்ணலாம், ஆனா 90% நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது உயிருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுல வச்சு பார்த்தோம். இப்ப இல்ல அவர் காலம் ஆயிட்டாரு, டீச்சர் அவரு ஒர்க் பண்ணுது, உண்மையிலே வந்து ரொம்ப மனசு வருத்தம் தான். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து பெற்றவங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க, அவங்க உணவு பொருளை கூட வந்து பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும், தான் பட்டியா இருந்து கூட தான் பிள்ளை வளரணும்னு சொல்லிட்டு தான் அந்த மனோபாவத்தில் தான் வளர்க்கிறாங்க. இந்த தலைமுறை வந்து எடுத்துட்டு அந்த ஜென்சிகெட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸை வந்து உதாசீனப்படுத்துறாங்க, அதுலயே அவங்களுக்கு பாதி அளவுக்கு மேல 90% அதுலயே மன உளைச்சல் மன அழுத்தம் அந்த அளவுக்கு வந்துருது. இதை வந்து கொஞ்சம் மாத்தணும், இப்ப இளம் தலைமுறைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வா சொல்லுங்க. அதே போல வந்து பேரண்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும், பைசாவ எது இருந்தாலும் சரி ஒரு மெடிக்கல் லைன்ல வந்து அவங்களுக்கு தேவைப்படும், மற்றபடி அவங்களுடைய

0: பொருளாதாரத்தையும் ஓரளவுக்கு சேமிப்பு இருக்கும். கொஞ்சம் நீங்க இப்ப இன்றைய தலைமுறைக்கு என்ன செய்யணும் பேரண்ட்ஸுக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் மேடம். நன்றி, வணக்கம். நான் வானொலியில் கேட்டுக்கிறேன்.
1: நன்றி சார், நன்றி.
2: நன்றி சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து சொன்னீங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூ நிறையவே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து உயிரை கொடுத்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க, பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த பேரண்ட்ஸே அந்த குழந்தைங்களுக்கு பாரமாக மாறிடுறதுனால குழந்தைங்க வந்து உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில இதுலேயே நிறைய ரகங்கள் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா குழந்தைகளுமே அவங்க பேரண்ட்ஸை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே கிரேட்டாக குழந்தைங்கள பேரண்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ மீன் மக்கள் எல்லா விதத்துலேயும் இருக்கிறதுனால. பட் ஐ திங்க் நம் இந்த சார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்த மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி அதே பேரண்ட்டுக்கு வயசாகும் போது அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா மேலே கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்பா அம்மாவோட கடமை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கும் போது அதுவே வந்து நிறையா மன உடைச்சலுக்கான காரணம். சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த டிமென்ஷியா நோய் மாதிரி, டிப்ரெஷன், டிமென்ஷன் அந்த மாதிரி நிறைய நோய்கள் இதனாலேயே வருது. ஏன்னா அவங்க ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க, இல்லை வளர்த்த பசங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது இல்லை, தனியாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியலங்கிற கட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேர்டேக்கர் போட்டு நான் நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பிளேசஸில் போய் அவங்க இருக்கும் போது அவங்க கடைசியில் என்ன காசு பணம் கையில் இருந்தாலும் கூட நம்ம பெற்ற பசங்க இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த சார் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னார். ஓ பேரண்ட்டுன்னு இருக்கும் போது அஃப்கோர்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், நல்லபடியாக வளர்க்கணும்னு இருந்தாலும் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், நம்மளோட ரிட்டையர்ட் லைஃபுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நேருக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசும் ஒரு பாடலுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்திருக்கு, சாணக்கியா சாணக்கியா அப்படிங்கிற பாட்டு. சாதனா சர்கம் வாய்ஸில் கலைக்குமாரோட வரிகளில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 3:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேரண்ட்ஸோட மனநலத்தை எப்படி பாதுகாக்கலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம் டாக்டர் ஜனனி தான் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க எங்கேருந்து சார்?
3: சென்னை முரளி.
2: ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க சார்.
3: மேடம், எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெடிசன் ஃபிசியோதெரபி எடுக்கும் போது ஒரு பதட்டம் வந்துச்சு உடம்புல.
2: சரி.
3: அப்போ பதட்டம் வந்த உடனே நான் ஒரு மாதிரி மைண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு அப்பவே ஈவினிங் நான் வந்து சைக்கரை டாக்டர் போய் போனேன். இந்த மாதிரி ஒரு ஃபிசியோ பண்ண சார், பண்ண மாதிரி ஒரு பதட்டம் வந்துச்சு. ஆமா, டாக்டர் வந்து பதட்டத்துக்கு மருந்தும் தூக்கத்துக்கும் மாத்திரை கொடுத்தாரு. ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டேன், பதட்டம் குறைஞ்சது, அப்புறமா அந்த பயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா ஒரு சமயம் உடம்புல பதட்டம் வந்துட்டே இருக்கு. பதட்டம் வரும்போது இந்த டி சிட்ரால் பீட்டா டேப்லெட் கூட சொன்னாரு, அது எப்பவுமே எடுத்துக்கலாமே நம்ம?
4: ரைட். இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி போய் சில பேருக்கு பதட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ரியாக்ஷன், அவ்வளோதான் அந்த உடம்பில். உங்கள் டாக்டர் வந்து பதட்டம் வரும்போது இந்த மாத்திரை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணலாம் சார். இல்லைன்னா அவங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாத்திரையை போடுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் போடுங்க, 1 வாரம் போடுங்க, 2 வாரம் போடுங்க அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க உங்களை ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் திரும்பி ரெவ்யூக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்து

0: தான் டோசஸ் எல்லாம் டிசைட் பண்ண முடியும், நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு பார்த்து அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அவர் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறது பெட்டர்.
1: நிகழ்ச்சியில நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952005554 இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடலாம். நிகழ்ச்சியில எடுத்து இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க சார்? உங்களோட ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். ஓகே சார், சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: எனக்கு 64 வயசு.
1: ஓகே,
2: மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உணர்வு இருக்கு, என்னன்னு தெரியல. இதை பார்த்தாலும் ஒரு பயம். அது என்ன செய்யலாம் மேடம்?
0: ஓகே சார், ஐ திங்க்
2: ஒன்று இப்போ எது செய்யணும் அப்படின்னா செய்வோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். எதை எடுத்தாலுமே ஒரு பயம் உணர்வு இருக்கு.
0: கரெக்ட் சார், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஐ திங்க் நிறைய மக்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு நன்றி. பயம் அப்படிங்கிறது வந்தால் கஷ்டம்தான். நம்மளுக்கு அது ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அது பண்ணுறதுனாலேயே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால எனக்கு புரியறது நீங்கள் சொல்கிறது. ஸோ பயம் உணர்வு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது, நம்ம ரொம்ப யோசிக்க தொடங்குவோம். எதையாவது ஒன்று பண்ணிட்டு ஐயோ பண்ணிட்டோமேனு அதை பற்றியும் கவலைப்படுவோம், நடந்து முடிஞ்சதை பற்றியும் கவலைப்படுவோம், பிற்காலத்தில் நடக்க போகிறத பற்றியும் கவலைப்படுவோம். ஸோ இந்த மாதிரியான இது ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம்.
2: இல்லை ஒரு சின்னதாக ஒரு சீட்டு போட்டு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சின்ன பட்ஜெட்டில். அப்போ எங்க அண்ணன் தம்பிங்க பாகம் அவங்க எல்லாம் கட்டிட்டாங்க, அது நம்ம கட்டலாம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு என்ன தெரியாத ஒரு பயம் வருது. இது அது ஏன் வருதுன்னு
0: சார். ஸோ அது எதனால வருது அப்படின்னா, நம்ம சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னா அந்த மாதிரி வரலாம். இல்லை உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நீங்கள் பயந்து சுபாவமாக இருக்கிற டைப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு
2: அதுனா நான் வந்து இப்போ கோவில் பஞ்சாயத்து போக்குவரத்துலாம் நல்லா பேசலாம் இது பண்ணுவேன். இப்போ குறுகிய காலத்தில் இது மாதிரி இருக்கு.
0: ஓகே ஓகே. நீங்கள் மித்தபடி உங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன், தட் இஸ் பிபி, சுகர், தைராய்டு அதெல்லாமும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு
2: நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட்றேன்.
0: அது சரி. உங்கள் தூக்கம் நல்லா இருக்கா? அதுதான் மெயின் கேள்வி. அப்போ
2: தூக்கம் நான் நார்மலாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் இல்லைங்க. 11 ஆயிடுது படுக்க. காலையில் 6-7 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம்.
0: ஓகே.
2: இடையில வந்து இந்த யூரின், இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால யூரின் போகிறதுனால கொஞ்சம் தூக்கம்
0: கட்டிடுவேன். ஓகே. ஸோ உங்களோட கேள்வி வந்து எதனால எனக்கு பயம் வருதுங்கிறது கேள்வியா, இல்லை என்ன பண்ணணுங்கிறது கேள்வியா, இல்லை ரெண்டுமே?
2: அதுக்கு என்ன செய்யலாங்கிறது தான்
0: என்னுடைய. ரைட். உங்களுக்கு அது ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலைன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க. மூச்சு பயிற்சி ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே செய்யலாம், எல்லாருமே செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ மூச்சு பயிற்சிக்கு இப்போ நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணீங்கன்னா பல பேர் அதை பற்றி பேசுறதுனால நம்மளுக்கு யார்கிட்டையும் போய் கற்றுக்கணும்னு கூட ஒரு ஸ்டேஜில் நம்ம இல்லை. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே அந்த பயம் கண்டிப்பாக குறையும். பட் இஃப் அதையும் மீறி ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும் சார்.
2: ஆமாம்,
0: பெட்டர்.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, ஸோ நேயர்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952005554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே டாக்டர், அவர் வந்து பயத்தை பற்றி பேசினார் இல்லையா, அதாவது வீடு கட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு. அந்த பயம் வந்து இப்போது கட்டி ஆரம்பித்தோம்னா கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயமாக, நம்மக்கிட்ட வந்து இப்போது போதுமான அளவு காசு இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படுறாரான்னு தெரியல. ஸோ அவரை டாக்டர் பார்க்கறதுக்கு சொன்னீங்க, வேறு நீங்கள் என்ன சொன்னீங்க டாக்டர்
0: அவர்கிட்ட? மூச்சு பயிற்சி.
1: மூச்சு பயிற்சி. ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய

0: வீடு கட்டுறதுன்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ மேடம், டாக்டர் கிட்ட பேசலாமா?
0: ஆ, யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார், உங்களுடைய இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன?
1: ராணிப்பேட்டையிலிருந்து சந்தோஷ் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார், கேளுங்க சார்.
1: மேடம், டாக்டர் மேடம்,
2: ஏய் சொல்லுங்க சார்.
1: எங்க சித்தி ஒருத்தவங்களுக்கு அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி இது பண்றாங்க மேடம்.
2: பல காரணங்களா இருக்கலாம் சார், இன்னும் ஆக்சுவலி அதை டீடைல்டா பார்த்தா தான் தெரியும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிப்ரெஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லை லோன்லினஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இது ரொம்ப தொடர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது, இல்லை ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர் சார். ஏன்னா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லையா?
1: ஒன்றும் பெருசாக இந்த இதுதான் சேஞ்சஸ் இருக்குது, மற்றபடி அவங்க நார்மலாக எல்லா நேரமும் இதுவாக இருக்காங்க. பட் இதுதான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது.
2: ஒரு கூட்டத்தில் பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் சார். அது கவுன்சிலிங்கில் சரிப்படுத்தலாம், ஆக்சுவலி நல்லாவே சரிப்படுத்தலாம். ஸோ அது அது அவங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கூட இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை நீங்கள் உட்காந்து பேசி பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஏன் அந்த மாதிரி பயப்படுறாங்க, ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாமே.
1: பயம் இல்ல மேடம், அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா தனியா இருந்த, அதாவது தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தனியா ஃபீல் பண்றாங்க சில நேரங்கள்ல, சில நேரங்கள்ல ஒரு யாருமே இல்ல, யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
0: தொடர்ந்து பேசுவோம் மேம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஓகே டாக்டர், அவரோட சித்தியை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தார், அவர் தனியாக இருக்கும்போது பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் இப்போ சொல்லுங்கள் டாக்டர்.
2: இல்லை, அவரோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா தனிமையை விரும்புகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் பயப்படுறாங்க, அதே டைமில் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க சில நேரத்தில். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ கூட்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பயமாக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் லோன்லியாகவும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா அவங்க மனநிலமும் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்று வேணும்னு கேட்குறாங்க, அதே நடக்கும்போது ஐயோ எனக்கு இதுவும் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா, ஒன்று அவங்கள உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்கள், இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் செஷன் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். அவங்க மனசை விட்டு பேசினா மேபி இன்னும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க சொல்லுங்க சார்.
4: நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் காட்பாடியிலிருந்து.
0: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார்.
4: டாக்டர், இந்த டிம்னீஷியா அப்படிங்கறது ஒரு பேஷண்ட்க்கு வந்திருக்கு.
2: ஓகே,
4: அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த டிம்னீஷியாக்கு இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன? இன்னும் ஒரு துணை கேள்வி வந்து, இது ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? இதை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: தேங்க்யூ. டிமென்ஷியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல விதங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு காமனான டிமென்ஷியா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியாவில் சில அறிகுறி நம்மளுக்கு எப்படி தெரியலாம் அப்படின்னா, ஒரு அதுலேயே வேறு டைப்ஸ் இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப காமனாக உள்ளதை சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுக்கு 70+ அப்படி இருக்காங்க வயசில் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ
4: பொதுவாக காமனாக

0: வயதானவர்களுக்கு தான் ஜாஸ்தி வருமா டாக்டர்? அது
1: காமனா எஸ் பட் ஏர்லி ஆன்செட்டும் இருக்கு. ஸோ அது வந்து வயதானவங்களுக்கு தான் வரணும்னு இல்லை, யங் ஏஜ்லேயும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வயதானவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மறக்கிறது காமன் தானே அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா வயசாயிடுச்சு அவங்களுக்கு மறந்து போகிறது அப்படின்னு. பட் இந்த இதில் வந்து கார்டினலாக இருக்கிற சிம்டம்ஸ் மறதி தவிர பேச்சுலேயும் அவங்களுக்கு பேச்சு இந்த சென்ஸ் இப்போ ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட பேர் கூட மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் போக போக இன் ஸ்டெப்ஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதான் ஃபோன் அடி அதான் நம்ம நம்பர் போட்டு ஒருத்தங்களை கால் பண்ணலாமே இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ மறதிங்கிறது ஒன்று, இந்த மாதிரி நேமிங்கில் இஷ்யூஸ் வருது ஒன்று, அப்புறம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சில ஆப்ஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு மறக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ரிமோட் எடுத்தால் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே போக போக அதே ரிமோட்டை அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் போகும். இது அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறது தான் அல்சைமர்ஸ். ஸ்லோ அப்படின்னா சில் அது ஜென்ரலாக சொல்கிறது ஓவர் இயர்ஸ், ஆனால் போக போக போக போக இந்த சிம்டம்ஸ் மோசம் ஆக ஆக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூட இருக்கிறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும்.
0: இது க்யூரபிளா டாக்டர்? கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா இல்லை கண்டிஷனை கொஞ்சம் கம்மி தான் பண்ண முடியுமா?
1: கண்டிஷனை தான் இப்போதைக்கு கம்மி பண்ணுற மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம இருக்கோம். பட் ஏர்லி டிடெக்ஷன் இருந்ததுன்னா ப்ரொக்னோசிஸ் இஸ் பெட்டர். ஸோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணோன்னா அதுக்கு வேறு என்ன காசஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்கலாக ஹை பிபி, பிளட் சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி அதை கூட இருக்கிற அந்த மிச்ச டிசீஸஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த டிமென்ஷியாவை நம்ம கொஞ்சம் ப்ராக்ரெஸை ஸ்லோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
0: ஆ சரி, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி டாக்டர். சிகிச்சை முறைகள் அதை பற்றி ஒரு ரெண்டு வரிகள்.
1: சிகிச்சை முறைகள் பல விதமில் இருக்குது. நம்மளோட மெடிக்கல் இஷ்யூஸை ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பண்ணணும், அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் டிமென்ஷியா. டிமென்ஷியாலேயுமே ரிவர்சிபிள் டிமென்ஷியாஸ் இருக்குது. அது ரிவர்சிபிளான டிமென்ஷியானா அந்த அந் வாட் எவர் இஸ் காசிங் தி டிமென்ஷியா அதை சரி பண்ணோன்னா சில பேருக்கு இது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு டேப்லெட்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இருக்குது, அதோட அசோசியேட்டட் சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு இருக்குது. இதுக்கு நிறைய சைக்கோ தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பீஸ் நிறைய வந்திருக்கு இப்போது. ஸோ இட்ஸ் நாட் ஒன் ட்ரீட்மெண்ட். டிமென்ஷியாங்கிறது ஒருத்தர் பார்த்து ஒருத்தங்க பண்ணுற சிகிச்சை கிடையாது, இது வேரியஸ் டீம்ஸ் சேர்ந்து பண்ணுறது தான் டிமென்ஷியாவோட ட்ரீட்மெண்ட்டே. பட் இதை அதிகரிச்சுட்டே போகிறதுனால அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் லாஸ்ட் க்வெஸ்சன் டு ஆன்சர், ஃபெமிலியல் எஸ் டெஃபினெட்லி. ஒருத்தருக்கு ஸ்பெஷலி அப்பாக்கோ அம்மாக்கோ டிமென்ஷியா இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி வரணும்னு அவசியம் இல்லை, ஆஸ் லாங் எஸ் வி ஆர் ஹெல்த்தி. ஸோ ஒன் ப்ரிவென்டபிள் ஆர் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ எங்கள் அப்பாவுக்கு டிமென்ஷியா இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு டிமென்ஷியா இருந்தது, நான் என்ன பண்ண முடியும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு கீப் அவர் செல்ஸ் ஹெல்த்தி போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி.
2: ஓகே டாக்டர், அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரெயின்போ. எந்தெந்த வயசுக்கு வரும் அப்படின்னு கேக்குறீங்களா?
3: பரம்பரையா வரக்கூடியதா
2: சார்? மன்னிக்கணும் சார், உங்களுடைய இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மறதி எந்த வயசுல வரும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படிதானே? ஓகே, அதாவது அவர் என்ன கேக்குறாருன்னா அவருடைய மறதி வந்து எந்தெந்த வயசுல வரும் அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு விஷயம், அவரோட தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறதுனா ஜீன் வழியே வந்து அந்த நோய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாருன்னு நினைக்கிறேன் டாக்டர்.
1: அதுதான் அந்த ப்ரீவியஸ் காலர் கேட்டது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியான்னு இருக்குது, 40 வயசுலேருந்து இருக்கிற மறதி நோயும் இருக்குது. இதே மாதிரி 60க்கு மேலானவர்களுக்கு இருக்கிற டிமென்ஷியாவும் இருக்குது, 80க்கு மேலானவர்களுக்கு இருக்கிற மறதி நோயும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் காசஸ் வேறு மாதிரி, என்னென்ன காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏஜ் குரூப்லேயும் கொஞ்சம் வேறு மாதிரி, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தந்த ஏஜ் குரூப் அந்த பர்சனுக்கு உண்டான வேரியஸ் அதர் இஷ்யூஸை வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் மாறும். ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா எஸ்பெஷலி இப்போது நம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாக்கோ அம்மாக்கோ இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி. இதே இது தாத்தா பாட்டினா கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி, தட் இஸ் கிராண்ட் சில்ட்ரனுக்கு. பட் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா வரணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக

0: வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் ரிஸ்க்கு என்றைக்குமே ஜாஸ்தி தான். அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இல்லை ஒரு சிப்ளிங், சிப்ளிங்னா கூட பிறந்தவங்களுக்கோ இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு வரத்துக்கு ரிஸ்க் ஜாஸ்தி.
1: கூட பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் அது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு.
0: எஸ் ரிஸ்க் ஜாஸ்தி.
1: ஓகே டாக்டர். இப்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுரேஷ் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
2: குட் ஈவினிங் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு 15 இயர்ஸ் குழந்தை, நல்லா படிப்பா

0: வச்சுட்டு வீட்டுல அவங்க ஏதாவது சொன்னா கூட நான் ஐ டோன்ட் பிலீவ் காட் பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற ஏத்திக்கலாம் எடுத்துக்கிறது இல்ல இந்த மாதிரிலாம் இருக்கா அவங்களும் இருக்கோ சொல்லி சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல அவ பிஹேவியர் எப்படி மாத்துறது இது எதனால எப்படி இருக்கா தூங்குறது நைட் வந்து கொஞ்சம் லேட் நைட் தான் தூங்க பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அவ இஷ்டத்துக்கு தூங்குறது காத்திர எழுந்துக்கிறது சம்டைம்ஸ் குளிக்கிறது இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் முடிஞ்ச போது குளிக்கிறது ஃபுட்டெல்லாம் சரியா எடுத்துக்கிறது இல்லை நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்கா 15 இயர்ஸ் ஓல்டுங்கிறதுனால அவளை ஒன்றும் அடிக்கவும் முடியல ஒன்றும் சொல்ல முடியல அவ எப்படி இது சேஞ்ச் பண்ணுறது டாக்டர் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நான்
1: தேங்க்யூ
2: ஓகே சார் நன்றி சார் நன்றி
1: ஐ திங்க் சார் வந்து அகெயின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனை எழுப்பியிருக்காரு சார் சொன்ன செனாரியோ ஐ திங்க் நம்ம ஊரில் இப்போ நிறையா ஃபேமிலிஸில் நடக்கிறது அப்படிங்கிறது நான் நான் அட்லீஸ்ட் நான் பார்க்குறேன் இப்போ வந்து குழந்தை நன்னா படிக்கிறா ஓகே தூக்கம் கொஞ்சம் டிலேடாக இருக்குது பட் யார்கிட்டையும் பெருசாக மரியாதையோடு இல்லை பெருசாக ஒன்றும் சோஷியலைஸ் பண்ணுறதில்ல அது வீட்டு செனாரியோவில் மட்டும் அப்படின்னா இதை வந்து நம்ம வயது கோளாறுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைனா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனோட அந்த குழந்தைங்களே சாரி டு சே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இப்படி தான் இருக்காங்க அது இந்த கல்ச்சர் மாறிட்டு வருதா யூனோ நான் பார்க்குறது அப்படி தான் பார்க்குறேன் நிறைய அவங்களுக்கு அசச் மன நோயோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்கிறது இல்லை இட் இஸ் ஜஸ்ட் தட் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள புரிஞ்சிக்கலான்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னடா அது குழந்தை நல்லா இருந்த குழந்தை இப்படி திடீர்னு மாறுறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இது அந்த டாலசன்ட் பருவத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை ரொம்ப பயப்பட வேண்டாங்கிறது என்னோட ஃபீலிங்
2: ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள் ஓகே டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருந்ததை கன்டினியூ பண்ணுங்கள் டாக்டர்
1: ஸோ 15 வயசு குழந்தை மற்றபடி ஓகேயா இருக்கா அப்படிங்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம் எஸ் பட் அதே சமயத்தில் வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக விடவும் முடியாதுங்கிறது எனக்கு புரியுது ஆஸ் அ பேரண்ட் நேச்சுரலி நம்மளுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் என்னடா குழந்தை நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாலே முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி ஒன் திங் தட் வீ கேன் ட்ரை இஸ் குழந்தைய உட்கார வச்சு நாங்கள் இதெல்லாம் யூனோ வி சீ திஸ் இன் யூ என்னோடய பிஹேவியரல் சேஞ்சஸ் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் வேறு ஏதாவது நடக்குதா உன் வாழ்க்கையில் ஏதாவது நீ வந்து சொல்லாமல் இருக்கியா உனக்கு வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அப்படிங்கிறது கேட்குறதுல தப்பு இல்லை அந்த குழந்தை எடுத்தோன்னே பதில் சொல்லுமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அட்லீஸ்ட் த சைல்ட் ஃபீல்ஸ் தட் ஷீ இஸ் அண்டர்ஸ்டுட் சரி நம்மளை நாலு வார்த்தை கேட்குறாங்க நம்மளுக்கு ஏதாவது இருக்கான்ங்கிறது அம்மா அப்பா ட்ரை பண்ணுறாங்கங்கிற சந்தோஷம் அந்த குழந்தைக்கு இருக்கும் அதை மீறி அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா இருக்கா ஸ்கூல்லலாம் நல்லா இருக்கா ஷீஸ் ஃபைன் அதர்வைஸ் பயப்படுற மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னா ஐ திங்க் nothing to worry over time she will change but idu continue aarudhu illa jaasthi aarudhana maybe or counseling session kandipa polam
2: 15 vayasu appdin sonnaru 15 vayasu abingiradnala adu pesi sari pannida mudiyuma doctor
1: 15 வயசுங்கிறதுனால எஸ் ஐ திங்க் பேசி சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ரொவைடட் அந்த குழந்தை பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும்
2: ஓகே டாக்டர் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ வணக்கம் உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க
3: ஹலோ
2: வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்
3: வணக்கம்மா பேஜு மணிவாசன்
2: சொல்லுங்க சார் சார்
3: ஐ கிராஸ் தி 80
2: சார் உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார்
3: ஞாபகம் சக்தி இருக்க மாட்டேங்குது ஃப்ரிட்ஜுக்கு போறேன் என்ன எடுக்கணும்னு போனா அங்க போனா தெரிய மாட்டேங்குது உள்ள போய் எதுக்கு ரொம்ப கையில சாவியை வச்சுக்கிட்ட ஊரெல்லாம் சத்திட்டு இருக்கிறேன் எங்க சாவி காணுமானு இந்த வந்து இந்த மதிமறுப்பு இந்த ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப குறைஞ்சு ஐ கிளாஸ் 82 நான் சைக்காலஜிஸ்ட்லாம் பார்த்தேன் மாத்து மாத்திரலாம் கொடுத்தாங்க அதனால முடியுது இது இப்படிதான் இது கண்டினியூஸ் தான் இருக்குமா இல்லை எப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க
1: நன்றி சார் உங்கள் கேள்விக்கு நீங்கள் 82 சொன்னீங்க 82 இந்த அளவுக்கு ஐ மீன் தட் இஸ் இவ்வளோதான் மறதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரொம்ப யங்காக இருக்கிறவங்களுக்கே பயங்கரமாக மறதி இருக்குது இந்த கையில் சாவி வச்சு தேடுறதெல்லாம் ஒரு ஒரு மேட்டரே இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ வாழ்க்கை போகுது உங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது நம்ம ரொம்ப மறக்கிறோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் டாக்டர் பார்த்து நீங்கள் மாத்திரை எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இது என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க.

0: மறதிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ சைன். இது வந்து ஒரு விஷயம் தான் சார். இந்த மறதி எதனால அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எல்லா மறதியும் ஒரே மாதிரி கிடையாது. நான் சொன்ன மாதிரி காரணங்கள் வேறு வேறு. ஸோ அந்த காரணத்தை நம்ம ரூட் காஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு தீர்வு வர நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் ஐ சார், உங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா சில பிஹேவியரல் சேஞ்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக தே ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப்.
1: ஓகே டாக்டர். ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். என்னென்னா, இப்போ வந்து சொசைட்டின்னு வரும்போது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க ப்ரெஷர் ஃபஸ்ட்டு கொடுக்குறதே வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் கருத்து. அதாவது இப்போ உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ப்ளஸ் வந்து ஏன் உங்கள் பையன் இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கா, இல்லை உங்கள் பொண்ணு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உங்கள் பொண்ணு எதுக்காக வேலைக்கு அனுப்புறீங்க, இந்த வயசாயிருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம எதுக்காக இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். குழந்தை உங்கள் பொண்ணுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறது, பேரம்பத்தி என்ன எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறது, நான் எடுத்துட்டேன் பார்த்தியா நீ வந்து இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்கள மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து அதனால என்ன பண்ணுவாங்க, அதை நினச்சி அவங்க கவலைப்பட்டு அவங்களோட உடம்பும் வந்து வீணாக போகுது. இன்னொரு விஷயம், அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து தங்களோட பசங்க மேலே வந்து அந்த ப்ரெஷர் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது டாக்டர். இதை வந்து எப்படி சரி பண்ணலாம், நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அட்வைஸ் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர்.
0: தேங்க்யூ கவிதா. கரெக்ட், இது ரொம்ப நான் அகெயின் காமனாக பார்க்குற ஒரு விஷயம். இந்த சென்ஸ் தட் சொசைட்டல் ப்ரெஷர் ஆர் பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா லெவல்ஸ்லேயும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சும்மா இல்லாமல் நம்ம மனசை குழப்பி விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து தைரியமாக இருந்தாலும் நாலு பேர் வந்து கேட்கும் போது ஓ நம்ம இதை பண்ணலையோ, ஓ இதை நம்ம கேட்கலையோ, இதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அதை தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, இதை நம்ம எப்படி இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஐ மீன் அதுக்கு ரீசன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியும். இட்ஸ் அ வேலிட் ரீசன்னா தென் உங்களுக்கு யூனோ இட்ஸ் அண்டர்ஸ்டுட் இந்த ரீசனால் தான் என் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகலை. பட் இதை நான் ஊர் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொன்னாலும் சரி சரி சரின்னு மண்டையாட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட். ரொம்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து மனசுக்குள்ளே எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் தூக்கி நம்ம மனசுக்குள்ளே வச்சோன்னா நம்ம கண்டிப்பாக டிப்ரெஸ்ட் ஆகுதான் ஆகும். ஏன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு 100 விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். யாருமே ரெண்டு பேருக்கு ஒப்பீனியன் ஒரே மாதிரி இருக்காது. ப்ளஸ் நம்மளை வந்து சரி நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட பர்சனாலிட்டி, இது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் போது நம்ம வி கேனாட் கம்பேர் அவர் செல்ஸ். நம்மளை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தோன்னாலுமே அது ஆக்சுவலி இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ நம்ம வந்து முதல்ல கம்பேரிசனை விடணும். கம்பேரிசனை விட்டால் தான் நம்மளால் முன்னேறவும் முடியும், நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் பசங்களோட உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா உட்காந்து பேசுங்க. முதல்ல என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. 100 பேர் வந்து 100 விஷயம் சொல்ல தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு டேக் இட் வித் அ பின்ச் ஆஃப் சால்ட். எதையுமே ரொம்ப உள்வாங்கி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாங்கிறது என்னோட அட்வைஸ்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ளஸ் முக்கியமான பதிலும் கூட. நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த பதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பொன்னான டைமை வந்து எங்களுக்காக கொடுத்து இந்த ஸ்டுடியோவில் வந்து இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு, நேர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி, அழகாக சொன்னீங்க எல்லா விஷயங்களையுமே. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில். உங்ககிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் படத்துலேருந்து அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவனை அப்படிங்கிற பாட்டு. ஜானகியோட வாய்ஸில், ஆர்வி உதயகுமாரோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஆஸ்பிரின் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது

0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்
1: செய்ய வேண்டியது,
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்
1: செய்யக்கூடாதது,
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் மக்களே, நேரம் 5:03 நிமிடம் ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்து செம்மையா பேசி வைப் பண்ண உங்க கூட வந்திருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். கோபத்தின் போது நிதானமும், குழப்பத்தின் போது அமைதியும், துன்பத்தின் போது தைரியமும், இன்பத்தின் போது ஈகையும், தோல்வியின் போது பொறுமையும், வெற்றியின் போது தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை இனியதாகும் அப்படின்னு ஒரு இனிமையான பொன்மொழியை சொல்லிட்டு இந்த பொன் மாலை பொழுத ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னதான் ஒரு விஷயம் சிறப்பாவே இருந்தாலும், சே அந்த காலத்துல இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லப்பா அப்படின்னு நம்ம பலர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன், நாமே பலர் பேர் சொல்லியிருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க, அந்த காலத்துல நம்ம ரொம்ப வியந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த காலத்துல என்னப்பா இவ்வளவு சாதாரணமாயிருச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணிருக்கும்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த காலத்துல டிவி எல்லாம் நம்ம எப்படி பார்த்திருப்போம், சே ஒரு வீட்டுல டிவி

எவ்வளவு ஸ்பெஷல், அந்த ஏரியாவே மொத்தமா அந்த டிவி முன்னாடி கூடி இருக்கும். அந்த டிவி அப்படி வியந்து பார்த்த காலம் போய் இனி எல்லார் வீட்லயும் டிவி இருக்குப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமா பாக்குற நேரம் வந்துருச்சு அப்படிதானே. இப்படி பல பேர் பல கதைகள் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க ஒரு காலத்துல வியந்து பார்த்த விஷயம் இப்ப சாதாரணமாகி விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்றது நீங்க எங்கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சு எங்கூட பகிர்ந்துக்க வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205554 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. முன் இணைப்பிற்கு 044 என்ற எண்ணை சேர்க்க மறந்துடாதீங்க. பல பேரோட நினைவுகளை தட்டி எழுப்பியிருக்கேன், ஸோ யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அதனால நிகழ்ச்சியில் முதல் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில், பா விஜய் அவர்களின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: வந்து கொடுமாறு இங்க எல்லாமே சமதுளு.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 5:10 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு காலத்தில் வியந்து பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம காலர்ஸும் பேசணும்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சியிலேயே முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ
1: சார். வணக்கம் சார். சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க.
1: வீட்டுல அப்பெல்லாம் மாவு அரைக்கிறது கிரேண்ட் எல்லாம் இருக்காது, ஆட்டாங்கல்லதான் அரைக்கணும். 83 சார் அது.
0: சரிங்க சார்.
1: வீட்லயே அம்மா மாவு வீட்டிலேதான் அரைப்பாங்க அந்த கல் ஆட்டாங்கல்ல. இப்ப அப்பமேடு பார்த்தா எல்லா வீட்லயும் கிரேண்ட் வருது.
0: அப்ப ரொம்ப அப்படியே அது வியந்து பாத்துருப்போம்
1: சார்.
0: ஆமா, நீங்க சின்ன குழந்தையா இருக்கப்ப அந்த மாவு அரைக்கிறதெல்லாம் பாத்துருப்பீங்க. என்னடா ஒரு மிஷின் வந்து, ஓ அம்மா மாவு கையில அரைப்பாங்கன்னு சொல்றீங்களா?
1: ஆமா சார், கையால தான் அரைப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வீடு இப்ப கிரேண்ட் வருது சார். 83 அது நான் சொல்றது.
0: ஓ 83. ஆமா, அப்ப வந்து வியந்து பாத்துருப்போம் சார். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி அரைக்கிறாங்களே அப்படின்னு பாத்துருப்பா. இப்ப எல்லார் வீட்லயும் சுவிட்ச தட்டுனா வந்து கிரைண்டர் ஓடுது அப்படின்னு ரொம்ப எளிதாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாருமா பேசுறா? கலாமா, நல்லா இருக்கீங்களா? கண்ணு மாதிரி இருக்கா? ரொம்ப நன்றி. வா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
2: அந்த
0: காலத்துல நீங்க அதை வியந்து பாத்துருப்பீங்க, இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமாயிருச்சுங்க அப்படி நீங்க இந்த ஜெனரேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: ஆமா, அந்த காலத்துல இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. அதுல வந்து நம்ம கஷ்டப்பட்டோம். இப்ப அந்த அளவுக்கு நம்ம இல்லை இப்போ.
0: இல்ல அப்படிங்கிறீங்க. சரி, நன்றி கலாமா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்வது யாரு?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார் சொல்லுங்க, உங்க அனுபவங்களை பகிரலாம்.
3: என்னன்னா பேஜர்னு சொல்லுவாங்க சார் அந்த காலத்துல.
0: பேஜர்? சொல்லுங்க சொல்லுங்க.
3: பேஜர்ல வந்து எப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணதான் முடியும், அவங்க பாத்துக்கலாம், திரும்ப ரிப்ளை பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேஸ்புக் என்னென்னமோ வந்துருச்சு. அதுல ஒரு சின்ன சம்பவம், நானும் என் தம்பி ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தோம். அன்னைக்கு வந்து என் தம்பி வந்து மிஸ் ஆயிட்டான், வீட்டுக்கு பஸ்ல ஏறி வரல. அப்பமா வீட்டுல எல்லாம் பதறி போய் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. அப்ப பக்கத்து கடைக்காரங்க வந்து பேஜர் வந்து கையில கொடுத்து விட்டாங்க. இத போங்க, நான் பையன் கிடைச்சா அவங்க மெசேஜ் அனுப்புறோம், திரும்ப ஸ்கூல்ல போங்க, வந்து மெசேஜ் அனுப்புறோம், திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்து ஏரியாக்காரங்க தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. கடைக்காரங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, இது மாதிரி பையன் வீட்டுக்கு வந்துட்டான்.
0: அப்ப அந்த பேஜர் நீங்க ரொம்ப வியந்து பாத்துருப்பீங்க. அதோட என்னடா ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள ஒரு மெசேஜ் வருதா போதா, திடீர் திடீர்னு உடையுதான் சாயுதா அப்படின்னு பாத்துருப்பீங்க அப்படிதானே?
3: ஆமா ஆமா, நான் வந்து வானொலி சேரி பட அந்த பேஜர் நான் இன்னும் ஒரு சாம்பிள் ஒன்னு வச்சிருக்கேன் வீட்டுல.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி சார்.
3: நன்றி நன்றி.
0: எஸ் நேயர்கள், இந்த மாதிரி தான் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க சார். அந்த காலத்துல அதெல்லாம் எப்படி பார்த்து, இப்ப கூட கடைசியா ஒரு நேயர் சொன்னார் பேஜர்னு ஒன்னெல்லாம் இருந்தது சார். அந்த காலத்துல அது நாங்கள் வியந்து பார்த்து, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் மொபைலும் ஈஸியாக டெக்ஸ்ட் பண்ண முடியுது, இது பண்ண முடியுது, லேப்டாப் மூலமாக பண்ண முடியுது, டேப் அது இதுங்கிறாங்க, உலகம் உள்ளங்கையில வந்துச்சு சார். அப்போ நாங்கள் வியந்து பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரணை திரைப்படத்திற்காக ஒரு பாடல், உதித் நாராயணன் குரல்.

0: பா விஜய் வரிகளில் மணி சர்மா இசையில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் வித் அஸ், இது ரெயின்போ பண்பல 101.4, இங்க எல்லாமே சமதுலு.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 5:20 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வீத்துங்களா ஜே ஆர் ஜோன். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம் சம்பி. டாபிக் எல்லாம் தெரியும், உங்களை பேச விடுப்பா அப்படின்னு உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. சோ காலர்ஸ் போயிடலாம். அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: என்ன
0: முள்ளு பாடுது, பாக்கெட்ல இருந்து பாட்டு பாடுது அப்படின்னு பாத்துருப்பீங்க. அந்த வயசுல
1: அந்த முள்ளு திருக்கலாம் எப்படி பாட்டு பாடும் சொல்லுங்க. அந்த முள்ளு இப்படியே நவட்டிட்டே போனா அது எப்படி அதுல பாட்டு பாடும்?
0: ஏமா முள்ளு நேரம் காட்டுறப்ப முள்ளு பாட்டு பாடாதா? எல்லா பக்கமும் நீங்க எங்க குரலை கேட்கலாம். எங்க போனாலும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்போம். இது நம்ம ரெயின்போ பண்பலை அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா சொல்லிருக்கீங்க வானொலி அப்படின்னு சொல்லி எங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றிமா நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறா?
2: விவேஸ்
0: கண்ணன் சார், சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
2: என்ன கேக்கலையா சொல்றேன் சார் கவலைப்படாதீங்க அந்த காலத்துல நாம வியந்து பார்த்த ஒரு விஷயம்
0: ஊருக்கு, அதாவது ஊருக்குருவி பருந்தானதுன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க.
2: பூமியை
0: பார்த்து ரசிச்சிட்டீங்க, சிறப்பு. அந்த இதையும் கம்ப்ளீட் பண்ணீங்க. அதாவது சின்ன வயசுல வந்து ஒரு அச்சு அப்படியே வியந்து பாத்துருங்க வானத்துல நோக்கி. இப்ப அதே வந்து ரொம்ப சாதாரண தம்பினாலாம் என் பிளைட்ல போயிட்டு வரதெல்லாம் மார்னிங் நான் சைக்கிள்ல போயிட்டு வர மாதிரி அப்படின்னு
2: சொல்றீங்களா?
0: ரொம்ப சிறப்பு சார், நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: எனக்கு
0: நன்றி சார், நிகழ்ச்சியில இருந்து உங்க கருத்துக்களை பயன்படுத்த நன்றி.

எஸ் நேயர்கள் இந்த மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லைத்து சொன்னார் ஒருத்தர், விமானத்தை பத்தி சொன்னாரு ஒருத்தர், வந்துட்டு ரேடியோ பத்தி சொன்னாங்க. ஆமா ரேடியோலாம் அப்ப நாங்க வியந்து பார்த்தோம் தம்பி, இப்பெல்லாம் வந்து ரொம்ப எளிதா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விமானத்தை

0: பத்தி ஆப்வியஸ்லி சொன்னாங்க, அப்புறம் டிவி பத்தி சொன்னாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த வெள்ளிக்கிழமை போற ஒரு ஷோக்காக நாங்க எல்லாருமே உட்காந்துருப்போம். ஆனா இப்போ வந்து பாருங்க, டிவி எங்க வீட்டுல இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கவே தோண மாட்டேங்குது, மொபைல தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேட்க முடிகிறது. சோ இந்த மாதிரி தான் நேர்கள் அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. விவேகா அவர்களின் வரிகளில் டீமான் அவர்கள் இசையில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் மக்களே, இந்த மாதிரி தான் ஒரு அருமையான பாடல்கள் அது இதுன்னு போட்டு உங்களை நான் வைபா வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கான ஸ்பேஸ் நான் தரேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க, ஸ்டே டியூன் வித் அஸ், இது ரெயின்போ பண்பலை 101.4. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்மார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: அட்டா அட்டா அட்டா, என்ன ஒரு அருமையான சாங் கேட்டு வந்த நேரம் 5:30. எஸ் நீங்கள் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் கூட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நீங்களும் இணைஞ்சு என் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205544, முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற எண்ணை பயன்படுத்தி என் கூட நீங்கள் ஷோக்கு வரலாம். சரி, வந்து என்ன டாபிக் பேசுறது அப்படின்றத உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு காலத்தில் வியந்து பார்த்த ஒரு விஷயம் இன்று ரொம்ப சாதாரணமாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்ம ஷோவில் பேசிட்டு இருக்கோம். நேர்களும் தொடர்ந்து லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை வரவேற்றலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் போகடலிருந்து குமார்.
1: குமார் சார், சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
2: அது பாத்தீங்கன்னா நான் பார்த்து இருந்து போனது பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தாங்க.
1: தொலைக்காட்சி? ஆ சொல்லுங்க, இதோட மூணாவதால் நீங்க சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆமா, ஏன்னா அது ஒரு மணி நேரம் நினைக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு இருக்கிற நின்று பாத்துட்டு கிடப்போம். அந்த ஒரு ஆர்வமா இருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியே அது உரங்கட்டு போய் இன்னைக்கு கைபேசிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: உண்மை உண்மை சார், நீங்க அந்த விஷயங்கள்லாம் பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. சில கடைகளுக்கு வெளியே வந்து தொலைக்காட்சி அப்படியே வரிசையா அடிக்க வச்சு அதுல ஒரு மேட்ச் எல்லாம் ஓட விடுவாங்க. அந்த அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்பெல்லாம் வியந்து பாத்துருப்ப சார், தொலைக்காட்சியில அப்படியே சேர்ந்து எல்லாரும் பாக்குறது எவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற காலம் போயிட்டு இன்னைக்கு கைக்கு எல்லாம் வந்தப்புறம். உண்மை உண்மை உண்மை. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அர்ஜுன்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க நம்ம ஜெனரேஷனா தான் இருப்பீங்க. உங்ககிட்ட போய் அந்த காலத்து க்வெஸ்சன் எல்லாம் கேட்கலாமா? பரவாயில்ல, சொல்லுங்க ஏதாச்சும்.
3: அதுதான், இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ரெண்டு விஷயம் நீங்க சொன்ன ஞாபகம் வந்தது.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: அந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏர்லி 2000ஸ்ல யாராவது ஒருத்தவங்க வச்சிருந்தா பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இல்ல ஏ, அவங்க எல்லாம் செல்போன் வச்சிருக்காங்கப்பா, இது பண்றாங்கப்பா, சோசியல் மீடியா,
1: அது குட்டியா கையில குட்டியா ஒரு போன் வச்சிருப்பாங்க, அதுக்கே வந்து பாடுறா போன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
3: ஆமா, அப்புறமா இன்னொன்னு அப்பதான் வந்து இன்டர்நெட் அப்படிங்கறது ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பாக்குற ஒரு
1: வித்தியாசமா.
3: அதுதான், அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு முக்கியமா சர்வ் பண்ணுவோம், அல்லது முக்கியமா சில கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், பொழுதுபோக்கு அப்படின்னா பண்ணுவோம். இந்த மாதிரியான அந்த டெக்னாலஜி ஓரியன்டான விஷயம் எல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா தான் தெரியும். இந்த ரெண்டு விஷயமே
1: இதெல்லாம் அத்தியாவசியம் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி இல்லாம இருக்கீங்க? வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே சந்திரசேகர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
3: ஆமா, இன்டர்நெட் அண்ட் செல்போன்
1: ரொம்ப
3: முன்னாடி இல்ல அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு.
1: ஓகே ஓகே சந்திரசேகர், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம். மனோகரன் பேசுறேன், கும்பகோணத்து. நன்றி.
1: ஆ சொல்லுங்க மனோகரன், உங்க அனுபவங்களை பகிரலாம்.
4: அதாவது வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்துல வந்து காலையில 1 மணி 9 மணிக்கு ஒரு பஸ் விடுவாங்க, அப்புறம் 1 மணிக்கு தான் ஒரு பஸ் வரும், சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பஸ் வரும், 3 தடவை தான் வரும். ஏன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்போம், கிராமத்துல எல்லாம் உட்காந்து கரெக்டா அடிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம் ரோட்லயே.
1: ஏன்னா
4: இப்ப பாத்தீங்கன்னாக்க ரோட்டை தாண்ட

0: முடியல.
1: அவ்வளவு பஸ் அவ்வளவு போக்குவரத்து,
0: வண்டியும் சரிக்கிடுச்சு, இந்த டூ வீலரும் சரிக்கிடுச்சு. அப்ப எப்பயாவது ஒருக்கா வசதி உள்ளவங்கதான் வண்டி வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பருவ சாதாரணமா ஆயிடுச்சு எல்லாமே. எல்லாருமே ஒரு சாதாரண வண்டி கடைச்சி போறதுக்கு கூட வண்டி எடுத்துருவோம்.
1: ரொம்ப ரொம்ப உண்மையா சொன்னீங்க. நன்றி நன்றி சார், நிகழ்ச்சி நன்றி, உங்க கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு நன்றி. அட்டை அட்டை, நம்ம நேயஸ்ல ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கோம். அது கடைசியா சொன்னவர் வந்து அந்த போக்குவரத்தே எங்கெல்லாம் நாங்க வியந்து பார்த்த காலங்கள் போய் இப்பெல்லாம் பாரு, எல்லாரும் பைக் வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் அப்படின்ற எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா சொன்னார். இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனா காலப்போக்கில் உட்காந்து யோசித்து பாத்தீங்கன்னா வந்து ஆமால இதெல்லாம் இருந்திருக்கல அப்படின்ற ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள வரும். அந்த மாதிரி உங்களை உட்காந்து யோசிக்க வைக்கிறது தான் இந்த ஷோ. எப்படி கரெக்டா முடிச்ச பாத்தீங்களா? எஸ், இதே வைபோடு ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக. இது என்ன மாதம், ஜூன் மாதம், ஜூன் போனால் அடுத்த மாதம் என்ன ஜூலை, ஓகே ப்ரோ ஜூலை வரதுக்கட்டும் முதல் ஜூனை போக்கும் அப்படின்னு ஒரு வைபான ஒரு பாடல் தான் வர இருக்கு. ஜூன் போனால் ஜூனை காற்று அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கிரிஷ் மற்றும் அருண் பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் வரிகளில், ஹாரி ஜெயராஜ் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 5:40 மாயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். அது என்ன டாபிக் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சுங்க. ஸோ நேர்களும் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுரை.
2: ஆட்டோதுரை சொல்லுங்க, ஏன் இவ்வளவு அமைதியா பேசுறீங்க? நல்லா வைபா பேசலாமே.
3: இந்த வைபா பேசலாமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
3: இல்ல இல்ல, நான் வந்து எனக்கு பார்த்து வியந்தது இந்த திரைப்பட ரெக்கார்டு பிளேயர் இருக்கும்ல, அந்த கிராமபோன்பாங்கல்ல,
2: கிராமபோன்,
3: கிராமபோன், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வயசுக்கு வந்து இந்த அபூர்வராங்கல் படம் ரிலீஸ்,
2: ஓகே,
3: அபூர்வராங்கல் உரிமை குரல், மன்மதில் அதுல ஜேசஸ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓகே,
3: அதுல பாத்தீங்கன்னா இந்த அபூர்வ ராகங்கள்ல வந்து அவலூர் தொடர்கள வந்து தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டு, இத வந்து ஒரு டீ கடையில போடுவாங்க. அந்த டீ கடையில ஏன்னா அது அத்தி பூத்த மாதிரி அப்பெல்லாம் பாட்டு வந்து பெருசா நம்ம கேட்க முடியாது. அப்ப அந்த கடையில போய் நின்னு சொல்லி அவரு ஓடுனுச்சுன்னா திருப்பி போய் சொல்லி அந்த வயசுல போய் ஒரு டீ குடிப்பேன் திருப்பி.
2: ஓகே,
3: ஆனா ஒரு டீ குடிக்கிறேன், எனக்கு அந்த ஜெயசாஸ் பாட்டு, அப்ப ஜெயசாஸ்னா எனக்கு சொல்ல தெரியாது. அந்த இப்போ ஒரு பாட்டு ஓடிச்சுல தெய்வம் தந்த வீடு, அந்த பாட்டு போடுவீங்களான்னு
2: கேட்டோம்னா
3: நம்ம கேக்குறோங்கிறதுக்காகவே அவர் போடுவார்.
2: சூப்பருங்க. நான் கிராமபோன்லாம் மியூசியம்ல தான் பாத்துருக்கேன். ஆனா வந்து நீங்க அதையும் யாவ வச்சு இவ்வளவு தூரம் சொல்றீங்க பாத்தீங்களா? அவ்வளவு
3: இல்ல இல்ல இல்லங்க, இப்பயும் அதை இன்னும் பராமரிச்சு பாதுகாத்து நல்லா ஒரு ரீபிட்டிங் பண்ணி.
2: ஆனா நான் கேட்ட கேள்வி வந்து அது அந்த காலத்துல வியந்து பாத்துருப்போம், இந்த காலத்துல சாதாரணமாயிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா கிராமபோன் இப்ப வந்து இருக்கானே தெரியலையே நம்ம இதுல.
3: இருக்கு
2: வணக்கம்.
4: வணக்கம் சகோ. பிரகாஷ் புரசேவாகர்.
2: வணக்கம் சகோ, சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
4: தீம் பார்க் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன சார், என்ன சொன்னீங்க?
4: தீம் பார்க்.
2: தீம் பார்க், சொல்லுங்க.
4: ஆமா, நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த பொருட்காட்சி எல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும்.
2: ஓகே,
4: ஆனா இப்போ போற தீம் பார்க்ல வேற லெவல்ல இருக்கு.
2: சின்ன வயசுல இந்த மாதிரி கோவில் திருவிழா அப்பா அம்மா கூட்டு போறப்போ அந்த ரங்கராட்டன்லதான் எவ்வளவு உயரமா இருக்கு. உண்மைதா, உண்மைதா. ஆனா அந்த காலத்துல அது எப்பயாவது திருவிழா, அதாவது ஏதாவது ஒரு கோவில் திருவிழா வரப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்மளால பாக்க முடியும். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தீம் பார்க் மாதிரி ரொம்ப சாதாரணமாயிருச்சு, எல்லா இடத்துலயும் அது ஈஸியா அவைலபிள், எப்ப நினைச்சாலும் போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்பலாம் அப்படி கிடையாது. கோயில் திருவிழா வரணும், நமக்கு லீவ் வரணும், அப்ப அம்மா கூட்டு போகணும், அப்பதான் நம்மளால அங்க போவே முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தது இல்ல.
4: ஆனா இப்ப வர ரைடா எல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்ப வர ரைட நம்மளால போகவே முடியாது. ஒரு 40 வயசு 45 வயசு 4 நாள் போற ரைட் எல்லாம் போகவே முடியாது. போக முடியும், அந்த மாதிரி ரைட் ஆயிடுச்சு வர ரைட்
2: எல்லாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி.
4: தேங்க்யூ,
2: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேரம் வருக வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?

0: சென்னையிலிருந்து குமார்.
1: குமார் சார் சொல்லுங்க உங்க அனுபவங்களை.
0: எனக்கு பாத்தீங்கன்னா அந்த பிசிஓல தான் ஞாபகம் வருது.
1: பிசிஓ
0: லைன்ல நின்னு ஒரு போன் பண்ணனும், லைன்ல நின்னு பிசிஓ வந்து போன் பண்றதுக்கு தான். ஓகே,
1: அந்த மாதிரி பார்த்த பிசிஓ வந்து இப்போ எல்லார் கையிலும் மொபைலாக ரொம்ப சாதாரணமாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. வியந்து பார்த்த பிசிஓ, ஆனால் பிசிஓக்கள் இல்லை இருந்தாலும் அந்த அது இப்போ எல்லா கையிலும் ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஒரு இது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க.
0: எஸ்டிடி தான் போனோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ல போட்டால் தான் கொஞ்சம் காசு கம்மி சொல்லிட்டு நைட்ல 10 மணிக்கு போய் பார்த்த
1: போனோம். ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொல்லுங்க சார். நன்றி. எஸ், நேர்கள் இந்த மாதிரி தான் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே வராங்க. ஸோ நம்ம நேர்கள்ட்ட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கவன் திரைப்படத்திற்கு ஒரு அழகான பாடல் வர இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஸ் நேரம் 5:50 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்னப்பா ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேர்கள் அவங்களோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியா இணைய போற அந்த லக்கி காலர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்துரலாம். வருக, வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறாரு? சொல்லுங்க சார்.
3: ஹலோ.
2: இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், இனிப்புலதான் இருக்கீங்க, பேசலாம்.
3: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் சேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
2: செல்வ பாரதி சார், சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
3: அதாவது அப்ப பாக்க முடியாம இப்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா மயில் சார்.
2: மயில். நான் கேள்வி மறுபடியும் ஒரு அடிக்கு சொல்றேன். அதாவது அப்ப நீங்க வியந்து பார்த்த விஷயம் இப்ப ரொம்ப சாதாரணமாயிருச்சு அப்படின்றத கேட்டிருந்தேன். இப்ப வியந்து பார்த்த விஷயம்
3: பார்க்கவே முடியாது. அதாவது அப்ப வந்து காலண்டர்ல முருகனுக்கு பின்னாடி தொகை மயில
2: பார்க்கும்.
3: அடுத்து வந்து இந்த மயில் இறகு வந்து நம்ம ஸ்கூல் 4th-5th படிக்கும் போது பசங்க எல்லாம் கொண்டாந்து அது வேற விற்பாங்க, 25 பைசா 50 பைசான்னு
2: இருக்கு. அதாவது மயில் இறக்கை வந்து நோட்டுக்குள்ள வச்சா இதெல்லாம் அது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே?
3: அப்படின்ட்டு நோட்டுக்குள்ள எல்லாம் நான் ரொம்ப பத்திரமா என்ன தடவை வேற வச்சிருக்கேன். மயில பார்த்து வந்து சென்னை சிறுவர் பூங்கா கிண்டில வந்து முத ஒரு மயில
2: பார்த்து.
3: அப்ப ஆனா இப்ப வந்து மயில் வந்து சர்வசாதாரணமா காலையில 10 மைல் இப்படியே போகுது, சாயந்தரம் 10 மைல் இப்படியே வருது.
2: மயில் கணக்கா மயில் போய்கிட்டே இருக்கு. என்ன சார் நீங்க ஜூல இருக்கீங்களா? காலைல ஒரு மயில் சாயந்தரம் ஒரு மயில், எங்க இருக்கீங்க நீங்க ஆக்சுவலா?
3: எங்க ஊர்ல இப்ப சர்வசாதாரணமா வந்துட்டு சார்.
2: சர்வசாதாரணமா மயில் வருது. எங்க ஊர்ல எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் காண கிடைக்கலையே சார்.
3: ஐயோ, 10 மைல் காலையே இப்படியே இது இறை தேடிட்டு போய் நடந்து போயிட்டு இருக்கு.
2: ஓகே, உங்க பர்சனலா நீங்க சொல்லிருக்கீங்க. அப்பலாம் நான் மயில ஒரு மைல பாக்குறதே கஷ்டம், இப்ப பல மைக்கில நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
3: ஆமா, தோகை விரிச்சு ஆடுறது வந்து நம்ம அப்ப வந்து படத்துல முருகனுக்கு பின்னாடி பார்த்தது, இப்ப வீட்டுக்கு முன்னாடி தோகை விரிச்சு
2: ஆடுறடா. அடடா, சிறப்பு சார், ரொம்ப ரொம்ப லக்கி தான் நீங்க. நன்றி நன்றி சார், நன்றி.
3: ஆமா நன்றி சார், நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறா?
4: செந்தில் கண்ணன் பேசலாம் சார்.
2: யார் சார்?
4: பேரலாம் செந்தில் கண்ணன்.
2: செந்தில் கண்ணன் சார், சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
4: இந்த செல்போன் தான் சார்.
2: செல்போன்.
4: அதாவது அப்ப வீட்டுக்கு ஒரு போன் இருக்கும், நம்ம வந்து போன் அடிச்சா உள்ள ஓடுவோம். இப்ப போன் அடிச்சா வெளில ஓடிடுறோம் டவர்ல இருந்து. அவங்கவுங்க எங்கெங்க உட்கார்ந்து இருக்கமோ நம்ம நினைப்போம், இந்த போன் என்னடா அங்கே போய் நின்னு பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, நம்ம இருக்க இடத்துல இருக்க வேண்டியதா இருக்கு, வரமாட்டேங்குது அப்படின்னு. இப்ப நம்ம இருக்க இடத்துல கையில வச்சுட்டு பேசுறோம்.
2: அதான் அதான் ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்களா, இருக்க இடத்துல இருந்து பேசதான் போனே கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த போன் வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஓடிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வேடிக்கையா.
4: ஆமா, அது அப்ப இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார்.
2: ஓகே, அப்ப நீங்க வீந்து பார்த்த விஷயம் இப்ப ரொம்ப சாதாரணமா எல்லார்ட்டையும் போன் இருக்குப்பா, அது இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் எல்லார் கையிலயும் வந்துருச்சு.
4: வீடே இல்ல, ஒரு போன் தான் பெரிய விஷயம்.
2: நீங்க எப்படி சொல்றீங்களா, போன் இல்லாத வீடும் இல்ல, பேன் இல்லாத தலையும் இல்லன்ற மாதிரி சொல்றீங்களா?
4: ஆமா சார்.
2: ஓகே ஓகே,
4: நாளுக்கு ரெண்டு போன் வச்சிருக்காங்கப்பா.
2: ஓகே ஓகே,
4: போன் இல்லாம அரை மனிதங்கிற கதையாயிட்டு சார்.
2: ஓகே ஓகே சார்,
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ஓகே சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி. நிறைவு காலரா வந்து ரொம்ப நிறைவா பேசுனீங்க, நன்றி. வணக்கம்,
4: நன்றி.
2: எஸ் நேர்கள், ரொம்ப இந்த ஒரு மணி நேரம் சிறப்பான விஷயங்கள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. நிறைய பேர் என்ன விஷயங்கள் சொன்னாங்களா சார், அப்பெல்லாம் நான் அவ்வளோ வியந்து பார்த்தேன் சார், இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு நினைக்கிறப்பே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சில பேர்லாம் சொல்ல கொடுத்து. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எவ்வளோ வேடிக்கையானது பாருங்களேன். ஒரு ஜென்ரேஷன் வியந்ததை அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாங்க. ஸோ மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், அந்தந்த மொமெண்ட்டை செமையாக ரசித்து ஃபீல் பண்ணி வாழுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா வாழ்க்கைன்றது இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸோட தொகுப்பு தான். ஏன் அப்படின்னா, அந்தந்த மொமெண்ட்ஸ் அந்தந்த டைம்லயே வாழ்ந்துருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு சாதாரணமா பாக்குற விஷயம், நாளைக்கு வர சந்ததிகள் அதை வியப்பா கூட பாக்கலாம், ஹூ நோஸ். அதனால வந்து இருக்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா செமையா வாழுங்க அப்படின்ற கருத்துக்களை சொல்லிட்டு நான் விடைபெறேன். அடுத்து உங்களை 7 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் அர்ஜுன். சோ ஸ்டே டியூன் வித் அஸ், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூலு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்பிருப்பது திருமலை திரைப்படத்திற்காக எஸ்பிபி பாடின ஒரு அழகான பாடல். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்லையா, சோ அவருக்காக இந்த சாங் டெடிகேட் பண்ணிடலாம். So stay tuned with us, மக்களே. ரெயின்போ பண்பலை 101.4, எங்க எல்லாமே சமதூளு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேன்னா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யாரு எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடந்த

0: நடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி

வணக்கம் வணக்கம். நேரம் 7:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இது சாட் வித் பாட்டு. உங்களோட பேசுறது நான் ஆர்ஜே அர்ஜுன். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா? என்னப்பா தொண்டை கட்டிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க மிமிக்ரி தான் ட்ரை பண்ணேன், ரஜினி சார் தான் பேசினார்னு நினைச்சிருக்கீங்கன்னா ஐ எம் சோ சாரி. ரஜினி சார் நடிச்சு எஸ்பிபி பாட் பாடின ஒரு பாடல் தர்பார் திரைப்படத்திற்காக சும்மா கிளி அப்படின்ற ஒரு அருமையான பாடல் பிளே ஆக இருக்கு.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 7:05 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், லிசனர் சாய்ஸ்க்கான நேரம் தான். லிசனர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்க போறாங்க, நான் ப்ளே பண்ண போறேன். சரி தம்பி, எந்த நம்பருக்கு கால் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2986000038 அப்படின்ற நம்பருக்கும், 2952055454 அப்படின்ற மற்றொரு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கூடவே 044 அப்படின்ற முன்னிணைப்பை

0: சேர்க்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்தம் மாதம்பதி எம் தனியாசலம் சின்ன பாப்பாங்க சார்.
0: வணக்கம் சார். பேரே ரொம்ப நீளமா சொல்றீங்களே, உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன சார்?
1: படம் வந்து சொக்கத்தங்கம் சார்.
0: சூப்பர் சார்.
1: பாடல் வந்து என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன்ற
0: சார். நீங்க எங்கெல்லாம் நினைக்கிறீங்களா சார்? ரெயின்போ ஆர்ஜேஸ்லாம்
1: ரொம்ப சூப்பரா நடத்துறீங்க சார்.
0: நன்றி நன்றி சார். உங்களுக்காகவே அந்த பாடல் நம்ம ஆடியன்ஸ் கம்ப்ளே பண்ணிடலாம் சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார். சோ சொக்கநங்கம் படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டு எழுந்திருங்க. ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சம்மதூலு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு

0: இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன். நேர்களை உங்க விருப்பமான பாடல கேட்டுட்டு வராங்க. அந்த வயசுல அடுத்த நேர் யாருன்னு பாத்துரலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலிருந்து.
2: கூடுவாஞ்சேரியிலிருந்து பேசுறீங்க, வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: ராசாவே உன்ன நம்பி, இந்த திரைப்படத்துல இருந்து.
2: தொடர்ந்து 101.4 எங்க எல்லாமே சமது.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடை பிரிவில்

0: இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறி உள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 MW மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை

அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 7:25 ஆயிருச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இது சாட் வித் பாட்டு. நேர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். அப்படி நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205544 அப்படின்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான சாங்ஸ் கேட்கலாம். அட்டா நம்பர் சொல்லி முடிச்சுனே ஒரு கால் வந்துச்சு, அது யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் அர்ஜுன்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?

0: பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்ப பாடல் என்னது?
0: எனக்கு வேட்டையாடு விளையாடு வந்து கற்க கற்க அந்த பாட்டு.
1: வேட்டையாடு விளையாடுல இருந்து கற்க கற்க போட்டலாமே, அதுக்கான எதுவும் காரணம்?
0: ஆமா, அந்த பாட்டுல வந்து தம் தாவை தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சொல்லிக்கிறான். அந்த லைன் வந்து எங்க கேங்குக்கு அப்படியே சூட் ஆகும்.
1: இது ஒரு கேங் சாங்காவே நீங்க வச்சிருக்கீங்க அப்படியா?
0: ஆமா.
1: சூப்பர். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணிடலாம்.
0: கண்டிப்பா.
1: ஓகே கோகுல், நீங்க கேட்ட சாங் வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா ஹை.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் டாட் ஜி

0: govin என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 7:31 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களோட விருப்பமான பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: சார். யார் இங்க இருந்து பேசுறா? நலமா இருக்க சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி சார். நீங்க கேட்டு மயிலவே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது.
1: வந்து எந்திரன் படத்துல இருந்து கிளிமஞ்சாரோ பாடல் போடுங்க சார்.
0: கிளிமஞ்சாரோ பாட்டு நல்ல ஒரு வைவான சாங் கேட்டிருக்கீங்க சார். சார் அந்த பாடல்ல முத வரி எல்லாம் வருமே, அதை நீங்க அதை நீங்க பாடுவீங்களா சார்? அந்த பாட்டுல முத ஒரு வரி எல்லாம் வருமே, அதெல்லாம் உங்களால் பாட முடியுமா சார்?
1: நான் பாடுனா நீங்க அங்க இருக்க மாட்டீங்க.
0: அப்படி சொல்றீங்களா? சரி தம்பி, எதுக்கு அந்த ரிஸ்க் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டை மட்டும் பிளே பண்ணுங்க, நம்ம நேயர்கள் கேட்கட்டும் அப்படிங்கிறீங்களா? ஓகே சார். ஓகே சார், உங்கள் விருப்பத்திற்கான அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. எந்திரன் திரைப்படத்தில் இருந்து ஜாவித் அலி மற்றும் சின்மை அவர்களின் குரலில் பா விஜய் அவர்களின் வரிகளில் ஏர் ரகுமன் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுலு.

0: புலி புல் தின்னுமே என்ன குத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நேரம் பார்த்தீங்கன்னா 7:37 ஆயிட்டு இருக்கு. சென்னை ஃபம்ரீம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இருந்து பேசுறா?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களோட விருப்பப்படல என்ன சார்?
1: படம் வந்து அமராவதி.
0: ஓகே,
1: பாடல் வந்து புத்தம் புது மலரே.
0: புத்தம் புது மலரே, அடடா, எஸ்பிபி சார் வாய்ஸ்ல ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல்.
1: அஜித் ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க.
0: எல்லாருக்காவும் அந்த சாங் டெடிகேட் பண்ணிரலாம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி.
0: ஓகே சார், நன்றி சார். சோ, அமராவதி திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வரையறுக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், பாலபாரதி அவர்களின் இசையில் பாடல் வரையறுக்கு. கேட்டு இணைந்தங்கள் மக்களின் பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுலு.
2: புத்தம்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தொடர்ந்து கேட்டு வராங்க. அந்த வரை சில நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க நேயர் யார் என்னன்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறா? பட்டாபி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன சார்?
1: அருணாச்சலம், அருணாச்சலம் படத்துல இருந்து.
0: ஓகே சார்.
1: அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அந்த பாடல்.
0: அந்த பாடலுக்கு என்ன காரணம்? உங்களுக்காகவும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் பிளே ஆக இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: அன்னை தமிழ் நாட்டில் நான் அனைவருக்கும் சொந்தண்டா அப்படின்னு எனக்காகவே எழுதுன மாதிரி இருக்குல்ல. எஸ் நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து கால் பண்ண போற நேர் யார் என்னன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் அர்ஜுன் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறா?
1: மந்தவெளியில இருந்து விநாயகர் பேசுறேன்
0: சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்?
1: சார் படம் வந்து முதல்வன்.
0: முதல்வன், ஓகே.
1: பாடல் வந்து
0: அழகான
1: ராட்சசி.
0: உங்களுக்கு அதனால ஓகே சார், பரவாயில்ல. நிறைய பாடல் எஸ்பிபி சார் பாடல் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி சார், நிகழ்ச்சி உங்க பாடல் கேட்டதுக்கு நன்றி நன்றி. எஸ் அழகான ராட்சசியே பாடல் வர இருக்கு. அவர் வந்து எனக்கும் சொல்லியிருக்காரு, பட் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அழகான ராட்சசி எஸ்பிபி மற்றும் ஹரிணி அவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளையே ரகம் மனிசையில பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கிறது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:54 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இதுவரை நீங்கள் கேட்டது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. ஆமாங்க, 1 மணி நேரம் நிறைவு பெறுது சார். ஸோ சார், இவ்வளோ நேரம் ரொம்ப விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா? ஸோ நிகழ்ச்சியில் இணையிற அந்த லக்கி காலர், நிறைவு காலர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறா?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் என்ன? அந்த பாடலா? நன்றி. எஸ் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா வர இருக்கிறது வெங்கட் பிரபு மற்றும் சித்ரா சிவராமன் பாடிய பாடல். பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு பாடல் ஒலிக்க இருக்கு. சோ இத்தோட நானும் விடைபெற நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்களை 9 மணிக்கு ரெயின்போ ராங்கல் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது நான் அர்ஜுன். இது நீங்க கேட்டுட்டு இருக்க ஷோ சாட் பாக்ஸ். ஸ்டேட் யூனிட் மக்களை இது ரெயின்போ பண்படை 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும், ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும், எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.

வலியுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 9:16 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க நான் ஆர்ஜே அர்ஜுன் வந்தாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி மூலமாக மனதை தொடும் மெல்லிசை பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. சில ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணுவோம், சிலரை செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனால் எஸ்பிபி சார் மாதிரி சிலரை மட்டும்தான் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படி தானே? சில குரல்கள் பாடல்கள் மட்டுமே பாடாது, நம்ம வாழ்க்கையோட மெமரிஸையும் கேரி பண்ணிட்டு வரும். காதல், நட்பு, பிரிவு, சந்தோஷம் அப்படின்னு எந்த எமோஷன் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி சம்பர் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். தலைமுறைகள் மாறினாலும் அந்த வாய்ஸ்க்கு மட்டும் வயசே ஆகிறது இல்லைல்ல. எஸ், இந்த இரவு வேளையில அந்த மந்திர குரலை

மீண்டும் கொண்டாடலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலா வர இருக்கிறது என்னோட ஃபேவரட் சாங், அண்ட் பலரோட தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேலடி கண்மணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதுலம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: Rainbow F Muti on the Polinalu, Ingi and Lamisa Madulu.
1: எஸ், ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:22. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் கூட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் ஒரு மனதை தொடும் பாடல் அப்படின்னு சொல்லலாம். மின்சார கனவு திரைப்படத்திற்காக விண்ணிலை

வே வினிலவே அப்படின்னு ஒரு அருமையான சாங் வர இருக்கு. ஹரிகரன் மற்றும் சாதனா சர்கம் அவர்களின் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், அது ரெயின்போரா நிகழ்ச்சி, சென்னை எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை இடமிருந்து வந்த செய்தி குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர் NRIs, அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்ஆப் NRIs, அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அருமையான போன ஒரு பாடல் கேட்டோம், நான் உலகை ரசிக்க வேண்டும் தான் உன் போன்ற பெண்ணோடு அப்படின்ற வரிகளாகட்டும், எட்டாவது உயரத்தில் நிலவை வைத்தது யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த பாடல் கேட்டிருக்கும். அதே தான் நானும் கேட்குறேன், எட்டாவது உயரத்தில் நிலவை வச்சது யாருங்க சார்? கூடவே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எஸ் இதுதான் இயற்கையின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வர இருக்கு. ஆஷா போஸ்லே மற்றும் ஹரிகரன் அவர்களின் குரலில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், தேவா அவர்களின் இசையில் பாடல் ஒலிக்க இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: உறுப்பினர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 9:39 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் ரொம்ப மனதத்தோடும் மெலோடி பாட்டு தான் கேட்டுட்டுருக்கோம். ஏன் மெலோடி பாட்டு மட்டும்தான் கேட்கணுமா என்ன? சில வைபான சாங்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபான சாங் தான் அடுத்து ஒலிக்க இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சுரன்லதா அவர்களின் குரலில், சி வி ராஜேந்திரன் அவர்களின் வரிகளில், தேவா அவர்களின் இசையில் ஒரு வைபா ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ ஸ்டே டியூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, நீங்கள் எல்லாமே சமதுளு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

அட அட அட ஒரு துளலான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:45. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில மனதைத்தொடும் மெல்லிய பாடல்கள் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வைபான சாங் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே, ஏன்னா இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தும் ஒரு வைபான சாங், அப்படியே ஒரு துள்ளலான சாங். என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. அருண்மொழி மற்றும் சுஜாதா அவர்களின் குரலில், ரவிசங்கர் அவர்களின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில், சலக்கு சலக்கு சரிக செயல சலக்கு சலக்கு தம்பி நீ பாடாத அந்த பாட்டியே போடு அப்படின்னு சொல்கிறீங்களா? எஸ், உங்களுக்காகவே அந்த பாட்டு பிள்ளையாக இருக்குது. நீங்களும் கேட்டு மகிழுங்கள், நானும் இங்கே ஸ்டூடியோவில் கேட்டு வாய்ப் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் மக்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சம்மதுலு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

சிலக்கு சிலக்கு அப்படின்னு ஒரு துளலான பாடல் கேட்டு வந்தீங்க. நேரம் 9:51 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிட்ருக்கீங்க. நான் உங்கள் கூட ஆர்ஜி அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் வைபான சாங்ஸ்லாம் கேட்டாச்சு. சரி, பேக் டு த ட்ராக். ரெயின்போ ராகங்கள் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி மெலோடி சாங் கேட்கலாம் அப்படின்னு. இப்போ அடுத்து வரப்போகிற பாடலில் ரெயின்போவும் இருக்குது, மெலோடியும் இருக்குது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அந்த பாடல் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்க பாடல். அறிவுமதி அவர்களின் வரிகளில், சிற்பி அவர்களின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:55 இந்த வேலையில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி வழியாக நீங்கள் இவ்வளோ நேரம் இணைஞ்சிருந்தீங்க. நான் அர்ஜி அர்ஜுனும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு தான். இவ்வளோ நேரம் மெலோடி சாங்ஸ் கேட்டது ரொம்ப இதமாக இருந்தது தான். பட் கவலைப்படாதீங்க, அடுத்து 10 மணிக்கு மேலும் இன்னும் இதமான மெலோடிகளோடு உங்களுடன் இணைய இருக்கிறது நான் ஆர்ஜி அர்ஜுன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா மற்றும் சபேஷ் அவர்களின் குரலில், வாசன் அவர்களின் வரிகளில், தேவா அவர்களின் இசையில் விடுகதை திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

இரவு வணக்கம் அன்புடஞ்சங்களே. நேரம் 10:01. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். அந்த வானில் இருக்கும் நிலா அந்த வானை அலங்கரிப்பது போல இசையால் உங்களுடன் இரவை அலங்கரிக்க உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே அர்ஜுன். உங்கள் இரவு வேளையை மேலும் இதமாக்க இந்த ஒரு மணி நேரம் மெல்லிய பாடல்கள் ஒலிக்க இருக்கு. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சுஷிலா அவர்களின் குரலில், பஞ்சாருணாச்சலம் அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல் ஒலிக்க இருக்கு. கேட்டிணைந்திருங்கள் ரெயின்போ பண்புலை 101.4. இங்கே எல்லாமே சமதுடு.

டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல் கேட்டு வந்த நேரம் 10:09 சார். நிகழ்ச்சியில் சில நைட் பைட்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இசை கருவியோட கம்பிகள் தளர்வாக இருந்தாலும் இசை தராது, இறுக்கமாக இருந்தாலும் இசை தராது, சமநிலையில் இருக்கும்போது தான் அழகான இசை தரும். அதுபோல தாங்க வாழ்க்கையும். சமநிலையோட மனதை வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையும் அழகாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கி இருக்கும் பாடல் வாழ்க்கை படகு எனும் திரைப்படத்திற்காக பாடல் வரையறுக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே துளு.

பூஜைக்கு வந்த மலர் பட திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் கேட்டு வந்த நேரம் 10:18. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் மேலும் ஒரு நைட் பைட் என்ன சொல்லலாம்

என் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவசரப்படுற ஆளா? நீங்கள் ரொம்ப வேகமாக செல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரியான பாதையில் சென்றாலே போதும். சரியான பாதையில் மெதுவாக பயணித்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைவீர்கள். ஸோ ரொம்ப அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக நிதானமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அது சிறப்பாகவே அமையும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ என்ற திரைப்படத்திற்காக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

தாயின் கருணை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், மருதகாசி அவர்களின் வரிகளில், ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் இசையில் ஒரு பாடல் கேட்டு வந்த நேரம் 10:25. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கோம். அதுபோல் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அது என்னென்னா, ஒரு மெழுகுவர்த்தியால் எத்தனை மெழுகுவர்த்திகளை ஏற்றினாலும் அது தனது ஒளியை இழக்காது. அதுபோல தாங்க பகிர பகிர அன்பு என்றும் குறையாது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு பார்த்து போங்க அப்படின்ற அக்கறையான வார்த்தை இன்னும் மனிதத்தை வாழ வச்சு கொண்டே தான் இருக்கும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைமுகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி அவர்களின் வரிகளில், சுபையா அவர்களின் இசையில் பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், வேதா அவர்களின் இசையமைப்பில் பாடல் கேட்டு வந்த நேரம் 10:34. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் அருமையான மனதை தொடும் நெருக்கமான பாடல்கள் கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் வெண்ணிராடை திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்க இருக்கிறீங்க. இந்த பாடலை பாடியது பி சுஷிலா, கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து வாழி எழுதி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு இணைந்த நேரம் 10:41. நேர்கள், நீங்கள் ரெயின்போ ரிவ்யூ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு வரேன். அந்த வரிசையில் நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தின் மேல் அமர்ற ஒரு பறவையானது அந்த மரக்கிளையின் மேல் நம்பிக்கை வைப்பது கிடையாது, தன்னோட சிறகின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்குமாம். அதுபோல எப்பவும் பிற சூழலை நம்புவதோடு உங்களை நம்பி நடைபோடுங்கள், வாழ்க்கை வெற்றியானதாக இருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மனதுக்கு நெருக்கமான பாடல் ஒன்றுதான் ஒலிக்கே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி அவர்களின் வரிகளில், குமார் அவர்களின் இசையமைப்பில் பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதரின் போப்பன்பிளை 101.4.

0: Good night.
1: Good night.
2: குட் நைட் சொல்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஏன்னா நேரம் 10:51 தான் ஆகுது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் மெல்லிய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கேளடி சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரு அருமையான பாடல். கன்னித்தாய் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

அதில் எழுந்து நிற்கிறது நீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை

வேலைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும்

நேரம் 10:55 ஆன இந்த வேளையில ரெயின்போ ரிவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாள் முழுக்க நீங்கள் அடைந்த அயர்வு இந்த இரவின் குளிராலும் நம் பண்பலையின் இசையாலும் நீங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய கவலைகளை தலையணிக்கு கீழே வைத்துவிட்டு நாளைய நம்பிக்கையை இதயத்தில் வைத்து உறங்குங்கள். முடியும் இந்த இரவு நம் கவலைகளுக்கு முடிவாயிருக்கட்டும், மலரும் நாளைய காலை நம் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாயிருக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்க இருப்பது ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக இளையராஜா எஸ். ஜானகி பாடிய பாடல்.

மாதுளம் கனி அப்படிங்கிற ஒரு பாடலை முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்டோம். சின்ன சின்ன அந்த பாடல் வரிகளில் அழகான அந்த மெட்டுக்கு இனிமையான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் கங்கை அமரன் ப்ளஸ் இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில் தான் அந்த பாடல். இளையராஜாவுடைய இசையில் அவரே பாடின பாடல் எஸ் ஜானகியம்மன். அவர் அவங்களுடைய அந்த பாடலில் சின்ன சின்ன அந்த சில்மிஷங்கள் அந்த ஹா ஆ ஓ அப்படிங்கிற அந்த இசை வந்து அந்த பாடலுக்கு மிகவும் அந்த ஒரு பொருத்தமான ஒரு பாடல் வரியாக இருந்தது. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல இங்குமங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு அப்படின்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தாலும், செங்கமலம் போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு, அள்ளி அள்ளி கூடும்போது ஆசை வளர அங்கும் எங்கும் காதல் என்ற பூவும் மலர அப்படின்னு சொல்லி, என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ளே அந்த கவிதை வரிகளை அழகாக எழுதி வச்சுனாரு. இந்த இரவு நேரத்தில் கேட்பதற்கு ஒரு இனிமையான அந்த பாடல். அந்த பாடலுடைய காட்சிகள் எல்லாமே அப்படி ஒரு டேம் பக்கமாக அந்த ஒரு இயற்கையான கிராமத்து வாசத்தை பின்னி கொண்டு வந்த விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக சித்ரா உமாரமணன் பாடிய பாடல்.

இரண்டு பெண்கள் தனக்கு வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை தலைவரை நோக்கி வரக்கூடிய மாறுபட்ட ஒரு கவிதையை கற்பனை வரிகளாக எழுதியிருந்தார் கங்கை அமரன் அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 11:13, விவத் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடல் முதல்ல துவங்குகிற நேரத்தில் இருந்து அப்படி பாடல் முடிகிற வரைக்கும் அந்த தம்தன தம்தனம் அந்த இசை, அந்த பின்னணி இசையில் அந்த தபிலவனுடைய சத்தம் அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்தது தான் சொல்லணும். ஏடெடுத்து நான் படித்த ஏட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு, கூட்டுதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்குது, நாட்டம் இங்கு கூடுதற்கு நம்முன் தெய்வ பலம் இருக்குது, நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு, அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு வகுப்பு தொகுப்பு அப்படின்னு அவருக்குடைய உரித்தான பாடல் வரிகளை தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் கங்கை அமரன் இளையராஜா இவங்களுடைய காம்போவில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சொல்லணும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் கும்பக்கரை தங்கையா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல்.

பாடல் கேட்ட நேரத்திலிருந்து அந்த பாடலை சின்ன சின்ன இசை நுணுக்கங்கள்லாம் நிறைய பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சரோத் இசையும் அந்த பேக்ரவுண்டோட அந்த கோரஸ் இசையும் அந்த மச்சா வந்தால் மச்சா வந்தா ஓ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற இடத்துல அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளூட்டினுடைய இசை துல்லியத்தை அழகாக வந்து பாடலை கொடுத்துருப்பாங்க. நினச்சி அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் மினிமையாக தான் இருந்தது. வைக்காத செந்தூரம் தான் வச்சு வந்த உன்னோடு தான், இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரந்தான், வண்டோடும் கண்ணோரந்தான், வஞ்சிகளம் பெண்ணோடு தான், வந்தேனம்மா கொண்டாடத்தான் இந்நேரம்தான், முட்டான தீகளம் மேனி தொட்டாடவே வரும் மாமனி, மேளம் ஒரு இடி இடிக்குது, வானம் ஒரு குடை பிடிக்குது, வா வா மாமா அப்படின்னு சொல்லி பூத்து பூத்து குலுங்குது அடி பூ. அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவன் அவருக்கு உண்டான தனித்துவமான வரிகள் தான் இந்த பாடல். கூட கங்கை அமரன் அவர்கள் எழுந்து தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

இரு மனங்களுடைய அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாடல் இருந்தது. நீலமேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு, ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீபஜோதியே, மேலதாளம் கேட்க வேண்டுமே அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோடைய அந்த பாடல் முடிந்தது. அந்த மனங்கள் என்றைக்குமே அன்புக்கு ஒரு எல்லை இல்லை என்பது அந்த பாடல் மூலம் தெளிய வந்தது. இளையராஜாவினுடைய இசையில் உஷா அவர்களுடைய பாடல் வரிகள். நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையின் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்டரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல், 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

நேரம் இரவு 11:34 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் என் அருகே நீ இருந்தால் படப்பாடல்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடின அந்த பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பிரம்மா படத்திற்காக.

பாடல் கேட்கும்போதே அப்படியே ஒரு ஹம்மிங்கோடு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியாட்டல அந்த அப்படி வச்சு அந்த ஹம்மிங் பண்ணும்போதே அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தங்களது போஸ்ட் மற்றும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அவங்க மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மன்னவனே மன்னவனே பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதில் மகிழ்ச்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தனி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மயக்கம் தந்த நிகழ்ச்சி, மாதுளம் கனிசுவை பாடல், ராஜா ராணிக்கு பறிச்ச ரோஜா, ரம்யமான ராகம் தேடல், இரவை இனிமையாக்கும் இன்பமான அலங்காரம் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து பாடல் புதுநெல் புதுநாத் படத்துலேருந்து பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பட்டி கனகரத்னம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான ஆதரவை லைக்ஸ் மற்றும் கமெண்ட் வழியாக தந்த நேயர்களுக்கு நன்றி. மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் காதல் தேவதை படப்பாடல்.

0: கேட்ட பாடல் தர்மதுரை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடியது. இளையராஜாவின் விசையில் பஞ்சவர்ணா செலுத்தின பாடல் வரிகள். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் குணா படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள்.
1: இதை சாப்பிட்டா அவிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும். நீ பாடு.
1: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்,
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

தரகதான்

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ஆசியா மோசிலே ஆயோ சில மாசோ
1: ஆளான அழகான முகமில்லையோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: கண்ணே, பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
3: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
3: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், கேவி மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக.

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதி வி. குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் டபுள்.
1: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபக தாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவிராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.